0: நாளொரு குரல் இனிய உளவாக எண்ணாத குரல் கனியிருப்ப காய்க்கவர்ந்தற்று. இனியவை குரல் என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள குரலுக்கான விளக்கம், இனிய சொற்கள் இருக்கும்பொழுது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல், கனிகள் இருக்கும்பொழுது காய்களை பறித்து தின்பதை போன்றது.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சப்போட்டா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக

6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வசந்தி தேவி, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ ஹீட் ஸ்ட்ரோக் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே.

8:02 to 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 to 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார். 8:55 சைபோலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம்.

12:00 கேட் செட் கோ கேம் ஷோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும். டெல்லி அஞ்சல் 12:00 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 12:00 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3:00 ரெயின்போ கிட்ஸ், 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி, 6:20 திரை இசை

6:30 ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பெர்மிங்ஹாம் எட்பாஸ்டனில் நடைபெறும். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 7:30 முதல் பிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம். 7:32 வரை டெல்லி அஞ்சல். 10:45 திரை இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 10:58, 12 மணி, 1 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12

காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம்.

1215 முதன்மை 1215 கிலோஹெட்ஸின் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல்.

9 மணிக்கு அரங்கிசை. கடலூர் பி ராஜேந்திரன் மற்றும் கடலூர் பி வெங்கடேசன் குழுவினரின் நாதஸ்வர இசை. நாரையூர் NS குமரகுரு தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெய்லி அஞ்சல். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம்.

12:30 பன்னிசை மாலை, திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம்.

இரண்டு பதினைந்துக்கு என்றும் இனியவை, இரண்டு நாற்பதுக்கு தாளத்தரங்கம். பரதூர் எம் சண்முகம் அவர்கள் தவில், தவில் இசை ஆதித்தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், ஜெயந்தி குமரேஷ் அவர்கள் வீணை இசை. 4:00 நாடகம் நதியை தேடும் கடல், நாடகம் எழுதியவர் புவனேஸ்வரி, நடிப்பு ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார். படைப்பு

சென்னை வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். மாலை 5 மணிக்கு கிராமிய தென்றல். வி. கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்து முதற் பகுதி.

5:30 சிறுவர் பூங்கா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:30 ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி, பெர்மிங்ஹாம் எட்பாஸ்டனில் நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம்.

8:00 to 8:35 வரை மத்திய அரசின் 12 ஆண்டு கால நிறைவை ஒட்டி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் பல்வேறு கருப்பொருளின் சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சி இன்று 7:10 ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்பான நிகழ்வின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:45 திரை இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 10:58, இரவு 7:00, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கிறப்பது இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: அறவழியில் செல்லுங்கள், ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வது எளிது. எது அறம் எது ஒழுக்கம் என்று சொல்வது மிக கடினம். இராமாயணத்தில் அறம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தனி மனித ஒழுக்கம், கடமை, நீதியை நிலைநாட்டுவதே இராமாயணத்தின் அறம் ஆகும். ராவணின் அறமற்ற செயல்களுக்கு தண்டனையாக அவனது அழிவை சித்தரிக்கிறது இராமாயணம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதே இராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறம் ஆகும். தந்தை தசரதன் வாக்குக்காக இராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான். சொந்த சுகங்களை தியாகம் செய்யும் உயர்ந்த அறத்தை இது காட்டுகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமே.

0: இல்லை என்ற நியதியை ராமன் அறமாகவே எடுத்துக்கொண்டான். தனி மனித ஒழுக்கத்தின் ராமன் பறைசாற்றினான். தன் மனதில் சீதையை பற்றி வேறொரையும் நினையாதவன். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுதல் எல்லோர்க்கும் எளிமையான விஷயம்தான், அதை நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டியவன் ராமன் அறத்தின் வழி நின்றான். தர்மத்தை யார் சொன்னால் மக்கள் கேட்பார்கள், நல்லவன் மன தூய்மை உள்ளவன் சொன்னால் கேட்பார்கள் என்று கம்பன் பரதன் மூலமாக இதை தெரிவிக்கிறான். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன், பிறன் கடை நின்றவன் பிறரைச் சீறினோன், மரம் கொடு மண் உயிர் கொன்று வாழ்ந்தவன், துறந்த மாதவர்க்கு அருந்துயரம் சூழ்ந்துள்ளோன். அறம் கெட முயன்றவன் அறத்திற்கு பங்கம் பண்ணியவன், அருளில்லாத மனத்தை உடையவன், பொருள் வேண்டி மற்றவர்களிடம் சென்றவன், மற்றவர்கள் மேல் கோபப்படுவன், கொலைத்தொழில் ஈடுபட்டு பிற உயிர்களைக் கொன்றவன், துறவிக்கு துன்பம் விளைவித்தவன், இவர்களெல்லாம் அறத்தை மீறியவர்கள் என்கிறான் கம்பன். அறத்தை கெடுக்க வேண்டாம், கெடுக்க வேண்டும் என்று மனத்தில் ஒருவன் நினைத்தாலே போதும், அதுவே அறத்திற்கு நாம் செய்கின்ற பெரிய பாவம் ஆகும். மனத்தால் கூட அறத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற என்கிறான். மன தூய்மையில்லாத அறச்செயல்களில் ஆடம்பரமே மிஞ்சும். நம்மை விட பலம் குறைந்தவர்களிடம் நாம் அதிகாரம் செய்யும் பொழுது, நம்மை விட அதிக பலம் நிறைந்தவர்களும் முன் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து செயல்படுது அறமாகும், அதுவே அருளாகும். கோபமும் காமமும் தபத்தை அழிக்கும் இரண்டு அரக்கர்கள் என்கிறான் கம்பன். தன் உயிரை துச்சமனை நினைத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு இறந்தபொழுது ராமன் அதை பறவை என்று பாராமல் அவனுக்கு அந்திமிக்கிரைகள் செய்தான். இது அவன் அறத்திற்கு செய்த மிகப்பெரிய அஞ்சலியாகும். ராமன் அறத்தின் வழி நடந்தான் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. இராமாயணம் வெறும் போர்க்கதை அல்ல, அது அறம் சார்ந்த காப்பியம். நீதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறியில்லான், சாதியால் வந்த சிறுநெறி அறியான் கூற்றுப்படி கம்பன் இராமாயணத்தில் மானுட அறத்திற்கு முக்கிய உணர்வு கொடுத்தான் என்பதைத்தான் இராமாயணத்தின் அறமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15:23. கேட்க இருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நேரம் 6:25. ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர் காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது.

நேரம் 6:30. தெய்வீகரகம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம்.

நேயர்கள் கேட்கிறது உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. சப்போட்டா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை சுந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: யாரு? எதிரில் ஸ்கூட்டர்ல வர்றது காத்து முத்து போல இருக்குது. அவரு ஸ்கூட்டர் தான் இது. காத்து முதா, நில்லுப்பா நில்லுப்பா நில்லுப்பா. என்ன காத்து முதா, வண்டி ஃபுல்லும் ஒரே பழமா இருக்குதா?
1: எப்பா கத்த முத்த, இருப்பா இருப்பா, வண்டி ஓரமான போட்டுறேன். ஒன்னும் இல்லப்பா, டவுனுக்கு போயிட்டு வரேன்.

0: வரும்போது பணம் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் குறிப்பா சப்போட்டா கிடைச்சது நிறைய.
1: உன்னை சுத்தி ஒரே சப்போட்டா வாசனை அடிக்குதா?
0: ஆமாப்பா, சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்தேன், உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா அது, அதனால வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். உனக்கு வேற தனியா ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தா, நீனே தப்புல வந்துட்ட.
1: பரவாயில்ல காதுமுத்தா.
0: ஆமாப்பா
1: காதுமுத்தா, ஒரு பழம் கொடுப்பா, முதல்ல சாப்பிட்டு பாக்கலாம் நானு.
0: இந்தப்பா ஒரு பழம் என்னப்பா, 2 பழம் கூட சாப்பிடு.
1: இது என்ன சின்ன சின்னதா இருக்குதா? சூப்பரா இருக்கு காதுமுத்தா, பழம் டேஸ்டா இருக்குதா? நாட்டு பழமா?
0: எப்பா சப்போட்டாங்கிறது நம்ம நாட்டு பழமாப்பா அது. இது முதல்ல எங்க இருந்து வந்தது தெரியுமா? கடல் வழியா இந்தியாவுக்கு போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்கல்ல, அவங்க கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினதுப்பா. அவங்களாலதான் தமிழ்நாட்டுல அறிமுகம் செய்யப்பட்டது இந்த சப்போட்டா.
1: நம்ம நாட்டு பழம் இல்லையா?
0: எப்பா மெக்சிகோ அப்புறம் மத்திய அமெரிக்காவை தாயகமா கொண்டதுப்பா இந்த சப்போட்டா.
1: ஓஹோ,
0: உலக அளவுல இது வந்து இன்னைக்கு எல்லா நாட்டிலயும் பயிரிடுறாங்க. அப்படின்னா இதுக்கு அந்த போர்ச்சுகீசியர்கள் மாதிரி வெளிநாட்டுக்காரங்க தான் எல்லா இடத்துலயும் போய் பரப்பி விட்டாங்க.
1: ஓஹோ,
0: உலக அளவுல இப்ப இந்தியாவுலதான் சப்போட்டா பழம் அதிக அளவுல உற்பத்தி செய்யறாங்க. இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா இது போன்ற வெப்ப மண்டல நாடுகள்ல சப்போட்டா அதிகமா விளையுதுப்பா.
1: ஓஹோ காதுமுத்தா, இன்னொரு பழம் கொடுப்பா, செம்ம டேஸ்டா இருக்குதா?
0: இந்தப்பா சாப்பிடுப்பா.
1: காதுமுத்தா, சப்போட்டா வந்து நம்ம ஊர் நிலத்துக்கெல்லாம் நல்லா வருமா? முக்கியமா என் நிலத்துக்கு நல்லா சாகுபடி செய்ய முடியுமா?
0: தாராளமா செய்யலாம்பா. நான் தான் சொன்னேன், வெப்ப மண்டல பயிர் அவ்வளவுதான். நம்ம பகுதி எல்லாமே வெப்ப மண்டலத்துலதான் வருது,
1: அதானே?
0: அதனால நம்ம செய்யலாம்.
1: சரி சரி.

0: காது முத்தா, இன்னொரு பழம் கொடுப்பா, செம்ம டேஸ்ட் ஆகுது போதா.
1: இந்தாப்பா சாப்பிடுப்பா.
0: காது முத்தா, சப்போட்டா வந்து நம்ம ஊர் நிலத்துக்கெல்லாம் நல்லா வருமா? முக்கியமா என் நிலத்துக்கு நல்லா சாகுபடி செய்ய முடியுமா?
1: தாராளமா செய்யலாம்ப்பா. நான் தான் சொன்னேன், வெப்ப மண்டல பயிர் அவ்வளவுதான்.
0: ஓஹோ,
1: நம்ம பகுதி எல்லாமே வெப்ப மண்டலத்துல தான் வருது.
0: அதானே,
1: அதனால நம்ம செய்யலாம்.
0: சரி சரி சரி. காது முத்த, சாகுபடி செய்யக்கூடிய காலம், உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், எந்த மணல் மகசூல் நல்லா வரும், பழம் நல்லா பெருசா வளரக்கூடிய அந்த சாகுபடி தொழில்நுட்பங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுப்பா எனக்கு.
1: கருத்து முத்த, வா வா உட்கார் பண்ணி முதல்ல. எப்பா ரெட்டு சப்போட்டா பழம் தான் சாப்பிட்ட, அதுக்குள்ள சப்போட்டாவை பயிர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து போச்சு உனக்கு.
0: ஆமாப்பா,
1: அந்த அளவுக்கு பழம் உனக்கு இனிப்பா இருந்திருக்கு.
0: ஆமா,
1: இப்ப ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வந்து சாகுபடிக்கு ஏற்ற அந்த பருவ காலம் பா. சரியா?
0: சரி சரி.
1: எல்லா வகை மண்ணிலையும் நல்லா வளரும். வடிகால் வசதி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆழமான வண்டல் மண் கலந்த நிலமா இருந்ததுன்னா இன்னும் நல்லா வரும்பா. சரியா?
0: சரியா.
1: சாகுபடிக்கு அந்த தேர்வு செஞ்ச நிலத்தை ரெண்டு இல்லனா மூணு முறை நல்லா உழவு செய்யணும். அப்புறம் 8 மீட்டர் இடைவெளியில 60 சென்டிமீட்டர் நீளம், 60 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம், இந்த அளவுல குழிகள் எடுத்துக்கணும். குழிகள்ல 1 கிலோ மக்கிய தொழுவுரம், 1 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் மேலு மண்ணை அதோட போட்டு 10 நாளைக்கு அப்படியே ஆற விடணும்.
0: ஓஹோ,
1: அந்த சூடு எல்லாம் தனியிற அளவுக்கு ஆற விடணும்.
0: சரி.
1: அப்புறம் ஒட்டு கட்டிய செடிகளை தான் நம்ம நடவுக்கு பயன்படுத்தணும்.
0: ஓஹோ,
1: ஒட்டு கட்டிய அந்த சப்போட்டா கன்றுகளை குழியோடைய நடுவுல ஒட்டு பகுதி தரமட்டத்திலிருந்து 1.5 அடி உயரத்துல இருக்குமாறு நாம நடவு செய்யணும்.
0: சரி சரி.
1: ஒரு ஆதரவுக்கும் நம்ம ஒரு குச்சை நட்டு அந்த செடி கூட கட்டி விட்டுறணும், இல்லைன்னா செடி வந்து கீழே சாஞ்சிரும்.
0: சரி.
1: அது இல்லாம இருக்கிறதுக்கு ஒட்டு கட்டிய அந்த சப்போட்டா கன்ற ஒரு சின்ன குச்சி, ஏதாவது ஒரு காஞ்ச குச்சி அதோட சேர்த்து கட்டி விட்டுணும்.
0: கீழே சாயாத அளவுக்கு.
1: ஆமா, செடி நட்டோட நம்ம தண்ணி பாய்ச்சணும்.
0: சரி.
1: அப்புறம் 1 வாரம் இல்லனா 10 நாள் இடைவெளியில தேவைக்கு ஏற்ப அந்த நிலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சணும். காய்ப்புக்கு வந்த மரங்களுக்கு 6 மாதத்துக்கு 1 முறை 10 கிலோ தொழு உரம், 2 கிலோ மண்புழு உரம், 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, இத கலந்து ஒவ்வொரு செடியை சுத்திலும் மண்ண வச்சு நல்லா அணைச்சு விடணும்ப்பா. அப்புறம் தண்ணி பாய்ச்சணும். இப்படி செஞ்சோம்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும். வேற என்ன உனக்கு வேணும்?
0: கதை முத்த, சப்போட்டா பழம் முத்தி போச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சு அதை அறுவடை செய்யறது? வேற ஏதாவது உரம் போட வேண்டியிருக்குமா? இது சம்பந்தமான செய்திகளை சொல்லுப்பா எனக்கு விளக்கமா.
1: முதிர்ந்த காய்கள் வெளிரிய பழுப்பு நிறத்துல இருக்கும். சதப்பகுதி அப்படியே வெளிரிய மஞ்சள் நிறத்துல இருக்கிறது அறுவடைக்கான அறிகுறி. அதாவது ஒரு காயை எடுத்து அப்படியே நம்ம உடைச்சு பார்த்தோம்னா சதப்பகுதி உள்ளார வெளிரிய மஞ்சள் நிறத்துல இருக்குது, பால் வராம இருக்குது, அப்படின்னா இது முத்தி போச்சு காயின்னு அர்த்தம். அப்புறம் நம்ம அறுவடை செய்யலாம். 1 வருடத்துல 1 ஏக்கருக்கு 25 டன் வரைக்கும் நாம இந்த பழங்களை அறுவடை செய்ய முடியும்.
0: பரவாயில்லப்பா.
1: இப்ப நீ இன்னொன்னு என்ன கேட்டா, நல்ல பழம் சுவையா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நாம 1 ஏக்கருக்கு 500 கிலோ மக்கிய தொழு உரத்தை நல்லா மண்ணுல போடணும்.
0: சரி.
1: மண்புழு உரம் அல்லது ஆட்டு புழுக்க இதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம்.
0: கொள்ளையில நல்ல ஆட்டு புழுக்க போர் போல கொண்டு வச்சிருப்பேன்.
1: அப்புறம் என்னப்பா, ஆட்டு எருவா இருந்துச்சுன்னா நல்லா துகளா பொடி பொடியா ஆக்கிக்கணும்.
0: சரி சரி.
1: அதனாலதான் நிறைய பேர் அந்த ரோட்டு ஓரத்துல கொட்டி வச்சிருப்பாங்க, காரு பஸ் லாரி எல்லாம்
0: போனுச்சுன்னா
1: அந்த ஆட்டு புழுக்க அடிச்சு அப்படியே நல்லா பவுடர் மாதிரி ஆயிடும்.
0: காத்து போது நானும் அப்படிதான் பண்ணுவேன்.
1: அப்புறம் என்னப்பா, அதை எடுத்து அப்படியே பயன்படுத்த வேண்டியதுதான்.
0: சரி சரி.
1: கூட என்ன செய்யணும், உயிர் உரங்களான அசோஸ் பயிரிலும் 1 10 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 1 10 கிலோ, சூடம் முனசு 1 5 கிலோ,
0: சரி,
1: ட்ரைகோடர்மா விருடி 1 5 கிலோ, இதெல்லாம் நல்லா கலந்து பஞ்சகாவியா 1 5 லிட்டர், இத கூட நம்ம தேவைக்கு ஏற்ப தண்ணீர்ல கலந்து இந்த உயிர் உர கலவையில ஊற விட்டு அப்புறம் நம்ம கலக்கி நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உரங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த பழம் இருக்குதுல்ல, நல்லா சுவையா இருக்கும். இத மாதிரி நீ செய்ய. இது போக நம்ம மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போட்டா பழத்தை அரைச்சி அதனுடைய சாற்றை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும், வயிறு வலி குணமாகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மருத்துவ குணமா சொல்லியிருக்காங்க.
0: காதுமுத்து, எனக்கு கூட அடிக்கடி வயிறு வலிக்கிற மாதிரி தான் இருக்குதா?
1: எப்பா, நீ சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிடு. இப்ப நான் சொன்ன

0: மாதிரி அந்த பழத்தை அரைச்சி தேன்ல கலந்து கூட சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும்பா, வயிற்றுலயே இருக்காது. சப்போட்டா பழத்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்பு ரொம்ப பளபளன்னு இருக்குமாப்பா. நம்ம கை காலு முகம் இதெல்லாம் பார்த்தோம்னா பாக்குறதுக்கு ஒரு அழகா நல்ல பளபளப்பா இருக்குமாப்பா. சப்போட்டா கூழ் எடுத்துக்கிட்டு, அதாவது பழத்தை கூழாக்கி அது கூட எலுமிச்சம் பழசாறு கொஞ்சம் சேர்த்து நம்ம பருகணும்னா சளி குணமாகும்.
1: பரவாயில்லையா,
0: சப்போட்டா பழத்தை தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா குடல் புண்ணு, குடல் எரிச்சல், வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் இதெல்லாம் தீருமா.
1: பரவாயில்ல.
0: ஆமாப்பா, சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிடுறவங்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படும் அந்த தன்மையே வந்து குறைஞ்சிருமாப்பா. குடல் புற்றுநோய் வராம நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா சப்போட்டா பழத்தை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும்.
1: சரி சரி சரி,
0: இவ்வளவு விஷயங்கள் இருக்குப்பா இந்த சப்போட்டால.
1: ஆமா,
0: நீ தாராளமா சப்போட்டா சாப்பிடி பண்ணலாம். இந்தா உனக்குன்னு வாங்கிட்டு வந்த 2 கிலோ சப்போட்டா.
1: சரி சரி, காதமுத்தா
0: நீ எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பா.
1: நல்ல தேன் போல இருக்குப்பா இந்த சப்போட்டா.
0: ஆமாப்பா, நீ அடுத்த வருஷம் என்ன பண்ற, உன் கொள்ளையில காஞ்ச சப்போட்டாவ எனக்கு 2 கிலோ கொண்டு வந்து கொடுக்குற.
1: காதமுத்தா, 2 கிலோ என்னப்பா, 20 கிலோ எடுத்து வந்து வீட்டுல தரமான சப்போட்டா.
0: சரிப்பா, அடுத்த அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி சரி
0: சரிப்பா, நான் வண்டியை கிளப்பிட்டேன், நேரம் வீட்டுக்கு போறேன். பழத்தை எல்லாம் போய் வீட்டுல குடுத்துட்டு
1: சரி
0: அப்படியே வயலுக்கு வேற வைப்ப வேண்டி இருக்கு, வேலை இருக்குப்பா எனக்கு.
1: ஆ சரி, பாத்து போயிட்டு.
0: ஓகேப்பா ஓகேப்பா.
2: இன்றைய உணர்வுக்கான செய்திகளில் சப்போட்டா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர்சந்தில் குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேரம் 6:40 தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2 ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1,000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்த

0: செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும், இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும், அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும், நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும், ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பாக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி

0: நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55 பத்து நொடிகள்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வசந்தி தேவி, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
3: வசந்தி தேவி சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் ஆவார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மரங்களை பாதுகாப்பதில் இவர் ஆற்றிய பங்கு அளவிலற்கரியதாகும். காந்தியவாதியான சரளா பெண் என்ற பெண்மணி இளம் பெண்களுக்காக கௌசனி என்ற இடத்தில் லட்சுமி என்ற ஆசிரமத்தை நடத்தி வந்தார். சரளா பென் என்பவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு பிரிட்டிஷ் சமூக ஆர்வலர் ஆவார். அவரது உண்மையான பெயர் கேத்தரின் மேரி ஹெயில்மேன் என்பதாகும். உத்தரகாண்ட் மாநிலத்தின் குமாவோன் பகுதியில் லட்சுமி ஆசிரமத்தை நிறுவி அங்குள்ள பெண்களின் கல்விக்கும் மேம்பாட்டிற்கும் அரும்பாடுபட்டார். சரளா பென் நடத்திய அந்த ஆசிரமத்தில் வசந்தி தேவி தங்கியிருந்து தனது இளமை காலத்தை கழித்தார். திருமணத்திற்கு முன்பே பள்ளிக்கு சென்றிருந்த இவரால் குறைவாகவே படிக்க முடிந்தது. ஆசிரமத்தில் இவர் தனது மேல்நிலை கல்வியை முடித்த பின் தொடர்ந்து படித்து வந்தார். மேலும் கற்பிப்பதிலும் ஆர்வம் காட்டினார். சுற்றுச்சூழல் ஆர்வலராகி உத்தராகண்ட் மாநிலத்தில் மரங்களை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டு பணியாற்றினார். உத்தராகண்டில் பாய்ந்தோடி வரும் கோசி நதி ஒரு முக்கியமான நதியாகும். கோசி நதி திபெத்தின் சீனா, நேபாளம் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் வழியே பாயும் ஒரு சர்வதேச நதியாகும். இது இந்தியாவின் கங்கை நதியின் முக்கிய துணை நதிகளில் ஒன்றாகும். அடிக்கடி தன் போக்கை மாற்றிக்கொண்டு கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதால் இது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. திபெத்தின் இமயமலை பகுதியில் உற்பத்தியாகும் சப்தகோசி ஏழு

0: ஏழு நதிகளின் சங்கமம் என்ற ஏழு நதிகள் இணைந்து கோசி நதியாக உருவெடுக்கின்றன. நேபாளத்தின் சத்ரா மலை இடுக்கின் வழியாக பாய்ந்து இந்தியாவிற்குள் நுழைகிறது. நேபாளத்தில் இருந்து பீகார் மாநிலத்திற்குள் நுழைந்து இறுதியில் கங்கை நதியில் கலக்கிறது. இதன் மொத்த நீளம் சுமார் 720 கிலோமீட்டர், அதாவது 450 மைல் ஆகும். தமூர், அருண், சுன்கோசி போன்றவை இதன் முக்கிய துணை நதிகளாகும். பெரும்பாலும் பீகாரில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு இந்த நதியே ஒரு முக்கிய காரணமாகும். இது பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலத்தையும் 1 மில்லியன் மக்களையும் பாதிக்கிறது. கோசி ஆறு பாய்ந்து வரும் மலைப்பகுதியின் இருமருங்கிலும் உள்ள மரங்களை அங்குள்ள மக்கள் வெட்டத் தொடங்கினர். இவ்வாறு மரங்களை வெட்டுவது தொடர்ந்தால் 10 ஆண்டு காலத்திற்குள் நதி இருக்காது என்று மதிப்பிட்ட ஒரு கட்டுரையை வசந்தி தேவி படித்தார். இதை பற்றி உள்ளூர் பெண்களிடம் பேசினார். இது அவர்களின் காடு என்றும் அவர்களின் நிலம் என்றும் விளக்கி நதி காய்ந்தவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டார். இது மக்களை நம்ப வைக்க தொடங்கியது. இவரது தொடர் முயற்சிகளினால் கிராமவாசிகளும் மர நிறுவனங்களும் மரங்களை வெட்டுவதை நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டனர். வசந்தி தேவி சமூக குழுக்களை ஒழுங்கமைத்தார். கிராம மக்கள் தங்கள் செல்வத்தை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தினார். வசந்தி தேவியின் இந்த தொடர்ந்த பிரச்சாரம் மற்றும் தொடர் முயற்சி காரணமாக கோடையிலும் வறண்டு காணப்பட்ட நீரூற்றுக்கள் தற்போது நீர் நிரம்பி காணப்படுகின்றன. மேலும் ரோடோடென்ட்ரான், மைரிகா எசுலெண்டா என மரங்கள், தாவரங்கள் என அனைத்தும் பரந்த இலை மரங்களுடன் பசுமை காடுகளாய் மாறி இப்போது அதிக பன்முகத்தன்மையை காட்டுகின்றன. மார்ச் 2016 இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பெண்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதான நாரி சக்தி புரஸ்கார் விருதினை வசந்தி தேவிக்கு வழங்கி கௌரவப்படுத்தினார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் வசந்தி தேவி வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். இப்பயணத்தின் முதற்கட்டமாக நேற்று பிரான்சின் நீஸ் நகரை சென்றடைந்தார். இன்று அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளார். மக்கள் தொகை மாற்றம் குறித்து நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமை தாங்கினார். எல்லை மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யுமாறு ஆணையத்திற்கு அவர் உத்தரவிட்டார். மேலும் எல்லைப்பகுதிகள், பெருநகரங்கள் மற்றும் தொழில் நகரங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அரசு செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமானவர்களை யோகா செயல்முறையில் பங்கேற்க செய்வது, யோகா கலையின் சிறப்புகள் குறித்த விழிப்புணர்வு, கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சிமா முனிவர் அரசு முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கலை, அறிவியல் மற்றும் மேலாண்மை பிரிவுகளில் மொத்தம் 690 இடங்களுக்கு ஜூலை 10 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு மாணவர்கள் www.kmcpgs.edu.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக பிரதான அருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவுக்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2 கோடியே 15 லட்சம் டாலர் நிதி உதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம்.

0: நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02:44.
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனின் பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் அதிக வெப்பத்தால் ஏற்படும் நீர்சக்தி இழப்பை சமாளிக்கும் வழிகள் குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி தரும் ஆலோசனைகள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்து கூறினார்.
1: மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் ஒரு தலைசிறந்த பிரதமராக, உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலைவராக, இந்தியாவை ஒரு சிறப்புமிக்க வல்லரசு நாடாக, வளர்ச்சியடைந்த பாரதமாக, 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்குகின்ற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பிரதமராக 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை இந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவு வேகமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல சமூக கட்டமைப்பு அதனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தையும் நம்ம பார்க்குறோம். ஏழை எளிய மக்கள், அவங்க வந்து கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல நம்ம எல்லாருக்குமே கண்ணியமாக வாழ்வதற்கு ஒரு வீடு வேண்டும் என்பது, கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 500,000 கிராமங்கள் ODF அதாவது திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத கிராமங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி 2014 முன்னாடி பேங்க்னா என்னன்னே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருந்த காலத்தை எல்லாம் மாற்றி சாதாரண மக்களும் கூட பேங்க்கு போகணும், பேங்கினுடைய பயன்களை கிடைக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 58 கோடி பேருக்கு ஜன்தன் வங்கி கணக்குகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கிட்டத்தட்ட 32 கோடி கணக்குகள் சகோதரிகள் அதாவது பெண்களுடைய கணக்குகளாக இருக்கிறது. அதே போல உஜ்வாலா திட்டத்தின் கீழே இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தின் கீழே 11 கோடி குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேறுகால விடுப்பு அதாவது ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு 12 வாரங்களிலிருந்து 26 வாரங்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல நாட்டினுடைய உள்கட்டமைப்பு, நாம உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு இந்த உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய தேசிய ஹைவேக்கள், நேஷனல் ஹைவேக்கள், 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 12 வழிச்சாலைகள், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், அதே போல அந்த நவீன போக்குவரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக வந்தே பாரத் ரயில்கள் இந்த 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 164 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26 நகரங்களில் 1155 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மெட்ரோ ரயில் திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விமான போக்குவரத்தை பொறுத்த அளவுக்கு உதான் சேவை திட்டத்தின் கீழே 164 விமான நிலையங்கள் இருக்கிறது. டிஜிட்டல் இந்தியா, இன்னைக்கு பண பரிவர்த்தனை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எங்க போய் ஒரு சாதாரண மக்கள்கிட்ட எல்னி விற்கிறவங்களாகட்டும், அல்லது ரோட்ல காய்கறி விற்கிறவங்களாகட்டும், இன்னைக்கு யூபிஐ மூலமாக அல்லது கூகுள் பே மூலமாக பணத்தை செலுத்துகின்ற சூழ்நிலை, அந்த அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதில் உள்ள விவசாயிகளினுடைய நலனை பொறுத்தளவுக்கு பிரதமரனுடைய கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த சன்மான் நிதியானது விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல முத்ரா வங்கி திட்டத்தின் கீழே இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான முத்ரா கடன் திட்டம் இந்த தமிழ்நாடு யூபியில் அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அதில் பெண்கள் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. அதே சுய தொழில் திறன் மேம்பாடு பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே 30 லட்சம் பாரம்பரிய கலைஞர்களை, கைவினை பொருள்களை, தஞ்சாவூர் பொம்மை செய்கிறவங்க அல்லது ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அந்தந்த பகுதியினுடைய கிராஃப்டை அதிகமாக செய்கின்றது, 30 லட்சம் பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு பயிற்சியோட கடனுதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா, நம்ம 2014 முன்னாடி வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் இருந்தது. இன்றைக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்றைக்கு அணு ஆராய்ச்சியில் தொடங்கி விண்வெளி சாதனைகள் வரலும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் யூனிகார்ன் நிறுவனங்களாக உருவாக்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தில் கடந்த

0: ஒரு ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு பிரதமரனுடைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலியமாக வேலைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரலும் இலவச சிகிச்சை வழங்குவதற்கான அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு என்று சொல்லக்கூடிய 5 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தை கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான பேர் அதில் சிகிச்சை பெற்று பலனடைந்திருக்கிறார்கள். மலிவு நிலை மருந்துகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 105 கோடி சானிட்டரி நாப்கின்கள் வெறும் 1 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மலிவு விலை மருந்துகள் கிட்டத்தட்ட 15,000 கடைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. தேசிய பாதுகாப்புல ஜீரோ டாலரன்ஸ், எந்தவித சமரசமும் இல்லாம நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவை வந்து எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு தேசிய பாதுகாப்புல நாம் இன்றைக்கு வலிமை மிக்க ஒரு நாடாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்தியா வந்து உலகத்திலேயே 3வது பொருளாதார நாடாக இருந்து கொண்டிருக்கிறோம். 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி நம்மளுடைய பொருளாதாரமானது மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது சகோதரர்கள். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் உள்கட்டமைப்பை என்னுடைய திட்டங்களாக நம்மளுடைய இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சிலை 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு கிட்டத்தட்ட 436 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ரூபாய் 600 கோடி ரூபாய்க்கான திட்டமானது இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாடு கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்திற்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 5,10,000 பயனாளிகள் அந்த மருத்துவ காப்பீடு பயன்களை பெற்றிருக்கிறார்கள். காரைக்காலில் கிட்டத்தட்ட 491 கோடி மதிப்பில் ஜிப்மர் வளாகம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட 11,226 வீடுகள் நம்மளுடைய பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் நலன் முதல் முதல்ல 2019 தான் மீனவர்களுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தையே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அமைத்தார்கள். அமைச்சிலிருந்து நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட 77,508 மீனவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். அதே போல விவசாயிகளினுடைய நலனுக்கு கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான் நிதியானது ஒரு 10,635 விவசாயிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3,000 பெண் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். மெரிட் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்களை நிரப்பப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்ட திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 678 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. தட்டாஞ்சாவடி கரசூர் ஒரு புதிய எக்கனாமிக் பொருளாதார சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொடுப்பதற்கான திட்டத்தையும் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு இந்த திட்டத்தின் மூலமாக முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்நோக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தொழிற்பேட்டையில் வேலைகள் கொடுப்பதற்கான திட்ட அறிக்கையும் கூட அதில் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல 2021லிருந்து 2026 இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பாண்டிச்சேரிக்கு சிறப்பு கிராண்ட் ஸ்பெஷல் கிராண்ட் கிட்டத்தட்ட 15,000 கோடி மத்தியிலிருந்து அசிஸ்டண்டாக ஒரு வருஷத்திற்கு 3,000 கோடி ரூபாய் என்ற அளவில் 15,000 கோடி ரூபாய் நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை தவிர ஜிப்மரை விரிவுபடுத்துவதற்கு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜிப்மரில் மல்டி ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவதற்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த ஆட்சியில் ஏழைகளுடைய நலன், விவசாயிகளுடைய நலன், பெண்களுடைய நலன், அதே மாதிரி இளைஞர்களுடைய நலனை போற்றும் விதமாக நம்பிக்கை, வளர்ச்சி, மக்களுடைய நலன் இதை மையமாக வைத்து இந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய இலக்கு 2047 நாம் உலகம் போற்றும் நாடாக, வல்லரசு நாடாக, விக்சித் பாரத் என்று வளர்ச்சியடைந்த பாரதமாக இருப்பதற்கான அந்த வேலைகளை நாம் தொடங்கியிருக்கின்றோம்.
1: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனின் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். அதுவும் அதிக வெப்பம் காரணமாக ஏற்படும் உடல் வறட்சி என்பது சில நேரங்களில் ஆபத்தானதாகவும் இருக்கிறது. இந்நிலையில் உடலில் ஏற்படும் நீர்சத்து இழப்பை சமாளிக்கும் வகையில் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை தருகிறார் புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி.
2: அனைவருக்கும் வணக்கம். இப்போது மிக அதிகமாக வெப்பம் இருப்பதால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக சில வழிமுறைகள், சில டிப்ஸ் நம்ம சொல்றது வந்து, முதல், அனாவசியமாக வெயில் நேரத்தில் நம்ம வெளியில போகிறத தவிர்த்து கொள்ளலாம். 10 மணி முதல் 2-3 மணி வரைக்கும் வெளியில அனாவசியமா ஷாப்பிங் போறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இரண்டாவது, முக்கியமான வேலைகளை நாம் செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும்போது நாம் நம்ம

0: உடம்பை பாதுகாத்துக்க வேண்டும். போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாம், ஒரு அம்பிரல்லா எடுத்துட்டு போகலாம். நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், நீர்ச்சத்து உள்ள பழங்கள் நாம் அதிகமாக உபயோகிச்சுக்கணும். வீட்லேயும் வந்து ஓப்பன் ஏர் வென்டிலேஷன் நல்லா வச்சுக்கணும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அல்லது 3.5 லிட்டர்ஸ் வி ஹாவ் டு கன்சியூம். இதை வந்து ஒரே டைம்ல வந்து 1 லிட்டர் பாட்டில் தண்ணி ஃபுல்லும் குடிக்கக்கூடாது. மேக் இட் எவ்ரி அவர் தட் யூ டேக் அட்லீஸ்ட் 250 to 300 ml. அப்போ வந்து நமக்கு அந்த நீர் சத்து பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். பிளஸ் வந்து பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், இந்த கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சிட்டு அரிசியை குறைச்சிட்டு நிறைய கீரைகள், காய்கறிகள், தக்காளி, லெமன், பம்ப்கின், இந்த மாதிரி நீர்ச்சத்து, முள்ளங்கி, எது சவ் சவ், இந்த மாதிரி எது எதுல நீர் சத்து ஜாஸ்தி இருக்கோ அந்த மாதிரி காய்கறிகளை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த வெயில் காலத்துல நம்ம வந்து இந்த நீர் சத்து குறைபாடுல இருந்து நம்மளை காப்பாத்திக் கொள்ளலாம். பிறகு வந்து ORS பேக்கெட்ஸ் இருக்கும், அதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் ஈஸியா ஹோம்ல நம்ம ரெடிமேட் பண்றது லெமன் ஜூஸ், பட்டர் மில்க், அப்புறம் வந்து எந்த பழமா இருந்தாலும் பழமாவே நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமா நம்ம இருக்கிறதுக்கு நல்லது. நீரிழிவு நோயாளிகள் வந்து அவங்க வந்து வேர்வையும் ஜாஸ்தி இருக்கும், அதனால 10 மணிலிருந்து 2:30 மணி வரைக்கும் வெளியில போகிறத தவிர்த்து கொள்ள வேண்டும். தண்ணி சத்து உள்ள காய்கறிகள், பூசணிக்காய், முள்ளங்கி, சவு சவ், இந்த மாதிரி காய்கறி வகைகள் அவங்க சாப்பிடலாம். ரெண்டாவது வந்து மோர், மோர் இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் ஆல். அது நம்ம அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கறதுனால, உப்பு சேர்க்காமையும் அதில் கொஞ்சோண்டு இஞ்சி வரைக்கும் நம்ம சேர்ந்தோம்னா இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆல்சோ, ஸோ யூ வில் ஹாவ் குட் எனர்ஜி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு. பிரிவு

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: வருவது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கிடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிர்

0: இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டும் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும், கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும், தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும், இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஷ். நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரைய வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜெனரிக் மெடிசனை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியிலிருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல கிடைக்குது. அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ், நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர் மருத்துறைகளை இங்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 ஆண்டு 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் தப்பிச் சென்ற மூன்று

0: பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார், சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
5: வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஹீட் ஸ்ட்ரோக். சோ ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன, நம்ம என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப வெயில் காலம் அப்படிங்கறனால நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்கை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம இப்ப பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. அதிகமாகும் போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட ரிஸ்கும் அதிகமாகுது. சோ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, நம்ம பாடி கிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்கு. நம்ம பாடியோட டெம்பரேச்சர் ஒரு கான்ஸ்டன்ட் லெவல்ல அதை மெயின்டைன் பண்ணும். வெளியில குளிர் இருந்தாலும் வெப்பம் அதிகமா இருந்தாலும் நம்ம பாடி அதோட டெம்பரேச்சரை ஒரே ஸ்டேட்லயே மெயின்டைன் பண்ணும். இதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. இது வெளியில இருக்க டெம்பரேச்சர் ஒரு அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆகி இந்த மெக்கானிசம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ தாண்டும் போது அதை ஹீட் ஸ்ட்ரோக் சொல்றோம். அதனால என்ன ஏற்படலாம் அப்படின்னா மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் ஏற்படலாம், பல முக்கியமான ஆர்கன் செயல் இழக்க ஆரம்பிக்கலாம். அது ட்ரீட் பண்ண பட்சத்துல அவருக்கு உயிரிழப்பு கூட ஏற்படலாம். ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஹாட் சன்னி வெதர்ல யார் யாரெல்லாம் வேலை பாக்குறாங்களோ, இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், சிவில் சைட்ல ஒர்க் பண்றவங்க, ரோடு போடுறவங்க, இல்ல அத்லெட்ஸ், சோ இந்த மாதிரி ஹாட் வெதர்ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றவங்களோ இவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இதையும் தாண்டி இந்த வல்னரபு பாப்புலேஷன், குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் இவங்களுக்கும் இந்த ரிஸ்க் அதிகம். சன்னி வெதர்ல ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆனா ஹீட் ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் ரொம்ப அதிகம். சோ இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இனிஷியலா மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டயர்டா இருக்கும், மயக்கம் வரும், கொஞ்சம் தலைவலி இருக்கும், இந்த டைம்ல கான்சியஸா இருப்பாங்க. இது வந்து ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவாங்க, அதிகமான வேர்வையும் இருக்கும். இதையும் தாண்டி நீங்க டெம்பரேச்சர்ல இருந்து உள்ள போகாம மறுபடியும் அந்த வெயில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னா நம்ம மெக்கானிசம் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிட்டு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அது 40 டிகிரி தாண்டும் போது என்ன ஆயிடும்னா ஸ்வெட்டிங் எதுவுமே இருக்காது, பாடியை தொட்டு பாத்தீங்கன்னா சூடா ஹாட் அண்ட் ட்ரையா இருக்கும் ஸ்கின், நினைவு கம்மியாக ஆரம்பிச்சிடும் அந்த பேஷண்ட்டுக்கு. உடனடியாக என்ன பண்ணணும் அப்படி 108 கால் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது

0: முதல்ல ஒரு ஹாட் என்விரான்மெண்ட், ஒரு வெயில் இருக்காரு அப்படின்னா முதல்ல ஒரு கூலான நிழல் இருக்க இடத்துக்கு ஒரு ஷிஃப்ட் பண்ணும். முடிஞ்ச இன்டோர் ரூம் இருந்தா இன்டோர் குள்ள கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு எக்ஸஸ் டைட் க்ளோதிங் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் லூசன் பண்ணாலே கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஸ் பேக்ஸ் இருக்கு அப்படின்னா அவருடைய அக்கிள் பகுதிகளில் இல்ல கழுத்து பகுதிகளில் இல்ல தொடை பகுதிகளில் அந்த ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம். ஐஸ் பேக்ஸ் இல்ல அப்படின்னா ஈர துணி எடுத்துட்டு அதே இடத்துல அக்கிள் கழுத்து பகுதிகள் இல்ல தொடை பகுதிகளில் இந்த ஈர துண்டை வைக்கும் போது அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்கு அது உதவும். வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா லைட்டா கொஞ்சம் தண்ணி எடுத்து அவரோட உடம்புலாம் ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு பெடஸ்டல் ஃபேன்ல டேபிள் ஃபேன் ஏதாவது இருக்குன்னா அதை காமிச்சா கூட அது மூலியமாவும் ஹீட் வந்து குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. கான்சியஸா இருக்காங்க டயர்டா இருக்காங்க கொஞ்சம் வாய் வழியா தண்ணி கொடுக்கலாம், பட் அன்கான்சியஸா இருக்காங்கன்னா வாய் வழியா தண்ணியோ உணவோ எதுவுமே கொடுக்க கூடாது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா நம்ம உடனடியா பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஹீஸ்ட்ரோக் வந்தப்பறமும் மறுபடியும் ஒரு ஹாட் என்வரன்மெண்ட்லயே வச்சக்கூடாது, நம்மளே ஃபீவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளே ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போனா என்ன பண்ணுவாங்க, உடனடியாக ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா அவர் அசஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ், பார்த்துட்டு அவரோட வைட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க, அவரோட கோர் பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணுவாங்க. அது 40 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு நினைவு கம்மியா இருக்கு அப்படின்னா அது ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. வேற ஏதாவது டிஃபரன்ஷியல்ஸ் இருக்கா, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான அதையும் ஆராய்ஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க, நம்ம மெயின் ஐடியா என்னன்னா இந்த டெம்பரேச்சர் 38 டிகிரி கீழே கொண்டு வரது தான் நம்மளோட ஐடியா, 40 டிகிரிக்கு மேல இருக்கிறத. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் கூலிங் சொன்ன மாதிரி ஐஸ் பேக்ஸ் ஹாஸ்பிட்டல் வைப்பாங்க, கூலிங் பிளாங்கெட்ஸ் இருந்ததுன்னா அது போடுவாங்க, இல்லை வாட்டர் ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டர்னல் கூலிங் ஃபேன் மூலியமா வந்து பண்ணுவாங்க. இதையும் தாண்டி ரிஃப்ராக்டரியா இருக்கு இதுக்கு டெம்பரேச்சர் கம்மியான இன்வேசிவ் கூலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஐசியூல அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இன்வேசிவாவும் இந்த டெம்பரேச்சர் கம்மி பண்றதுக்கான சில வழிமுறைகள் இருக்கும், அந்த வரைக்கும் கூட எக்ஸ்டென்ஷன் போவாங்க. இதுல எது முக்கியம் அப்படின்னா இதே ஸ்டேட்ல பேஷண்ட் ப்ரொலாங்டா இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அவருக்கு மல்டி ஆர்கன் டிஸ்பக்ஷன் சொல்லக்கூடிய உறுப்பு செயல்பாடுகள் கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி மூளையோட செயல்பாடு கம்மியாகலாம், லிவர்ல பிரச்சனை வரலாம், கிட்னி பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்கனா ஃபங்க்ஷன் கம்மியாயிட்டே வந்து கடைசியில் உயிரிழப்பு கூட ஏற்படும். கண்டிப்பா இவங்க எல்லாம் ஐசியூல அட்மிட் பண்ணி அதுக்கான கேர் கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் இதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் எல்லாருக்கிட்டையும் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் பத்தின அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் அட்வைசரிஸ் அனுப்புறாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஹீட் ஸ்ட்ரோக்கு ஸ்பெஷல் பெட்ஸே ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இமீடியட்டா ஒரு அரசு மருத்துவமனைக்கு டெஃபினட்டா போறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெயில் காலத்துல இந்த ஹாட் சம்மர்ல எஸ்பெஷலி 9 to 3 அப்போ டைரக்டா சன்லைட்ல ஒர்க் பண்ணுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. குழந்தைகள் பெரியவர்கள் அந்த டைம்ல வெளில போகாம இருக்கலாம். அப்படியே வேலை செஞ்சிருந்தாலும் கான்ஸ்டன்டா ஹைட்ரேஷன் நீர் ஆகாரங்கள் எடுத்துட்டு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ரெஸ்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பண்றது, இந்த மாதிரி பண்றது நல்லது. யாராவது ஒருத்தர் வெயில இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு தொட்டு பார்த்தா கொதிக்குது, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, இல்ல நினைவு கம்மியாக இருக்கு, மயக்கம் வாந்தி இருக்குன்னா அது ஹீட் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். உடனடியாக அவர் நிலைக்கு கொண்டு வந்துட்டு கூலிங் மெஷர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அது அவரோட உயிரை காக்கிறதுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:36 நொடிகள். இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. வணக்க மக்களின் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தடகள சம்மேளன் அறிமுகப்படுத்திய புதிய விருது எது? மீண்டும் கேள்வி சொல்றேன், இந்திய தடகள சம்மேளன் அறிமுகப்படுத்திய புதிய விருது எது? இதுக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய விடைகளை எஃபியில தான் நீங்க போஸ்ட் பண்ணணும். சீக்கிரமா போஸ்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவில் யாரெல்லாம் சரியான விடையை சென்ட் பண்ணாங்க அப்படின்னு படிப்பேன். உங்களுக்கு வாழ்த்துக்களும் உண்டு, சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு அழகான பாடல் வருது, அதுக்கு முன்னாடி

0: ஒரு விளம்பரம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: பாடல் கேட்கலாம் பிகில் படத்திலிருந்து.

0: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூர், அரியூர், பங்கூர்
0: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM Rainbow புதுவை 102.8 நம்ம புதுவை.

வணக்கம் மக்களை நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 7:38 இன்றைக்கு உங்களுக்கான எஃபி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தடகள சம்மேளனம் அறிமுகப்படுத்திய புதிய விருது எது? இதுக்கு விடை தெரியும் அப்படின்னா நீங்கள் எஃபியில் போய் உங்களுடைய விடைகளை சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்கள்.

வேலை வாய்ப்பு செய்தி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் NPCIL காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சைஃபன்ட்ரி ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரிஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரிஷியன் 115, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி +2 ITI, வயது 18 முதல் 24 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணம் ₹100. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL carers.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். இதற்கான கடைசி நாள் இம்மாதம் 29 தேதி.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு.
4: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
4: சொல்றாங்க,
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
6: வணக்கம் மக்கள், நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வியை மீண்டும் உங்களுக்காக நினைவுபடுத்துறேன். இந்திய தடகள சம்மேளனம் அறிமுகப்படுத்திய புதிய விருது எது? இதற்கான விடை தெரியும் அப்படின்னா சீக்கிரமா உங்களுடைய விடைகளை ஷேர் பண்ணிட்டே இருங்க.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வணக்கம் மக்களை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 7:50 எட்ட நொடிகள். உங்களுக்கான கேள்வி, இந்திய தடகள சம்மேளனம் அறிமுகப்படுத்திய புதிய விருது எது?

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

6 நொடிகள். வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியில நம்மளுடைய எஃபி கேள்விக்கு நிறைய பேரு சரியான விடைய சென்ட் பண்ணிருக்காங்க. இந்திய தடகள சம்மேளனம் அறிமுகப்படுத்திய புதிய விருது எது அப்படின்னு கேட்டிருந்தாலே, அதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் அத்லெட்டிக் அவார்ட்ஸ் அப்படின்றதுதான் இதுக்கு சரியான விடையான நேயர்கள் யார் யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், பிரபு வீரா ராஜபாளையம், ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், பட்டாளம் அப்துல் ஜலீல், தில்லை வில்லாளன் ராஜன், பாபு முள்ளக்காடு, அன்பு எம் கெடார், நரணீஷ் யுகேஷ் பழனி நாயுடுமங்கலம், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், வீரதுரை அரியலூர், மதுரை சோ சண்முகசுந்தரம், வளையம் ரவிச்சந்திரன் சாந்தி ஹரிஹரன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, இவங்க எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகளும் நன்றிகளும். கேட்க இருக்கும் இந்த பாடலுடன் வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.

0: தொடர்ந்து காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். இப்பயணத்தின் முதற்கட்டமாக நேற்று பிரான்சின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரதமர் இன்று அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளார். இந்தியாவின் நகரங்கள் பொருளாதார ரீதியாக உற்பத்தி திறன் மிக்கதாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாக நிலையானதாகவும் சமூக ரீதியாக அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று பிரதமரின் முதன்மை செயலாளர் திரு பி கே மிஸ்ரா கூறினார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் நகர்ப்புற உரையாடலை வடிவமைப்பதிலும் நிறுவன திறன்களை வலுப்படுத்துவதிலும் தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனம் பெரும் பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் பெங்களூருவில் நடைபெற்ற CSIR ரைஸ் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில், நிலவின் கடும் குளிரிலிருந்து லூனார் லேண்டரை பாதுகாக்கும் வகையிலான மேம்பட்ட செயற்கை வெப்பமூட்டும் அமைப்பை உருவாக்க அணுசக்தி துறையுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அரசு செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமானவர்களை யோகா செயல்முறையில் பங்கேற்க செய்வது, யோகா கலையின் சிறப்புகள் குறித்த விழிப்புணர்வு, கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தரம்சாலாவில் நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: குட் மார்னிங் டுவெல் அண்ட் வெல்கம் இத் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் போவின் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோல வந்து நான் உங்கள் ஆர்ஜே வெற்றி. அண்ட் தென் ஸ்டுடியோக்கு வெளியில் நேர்களை சந்திக்க போகிற அந்த ஆர்ஜே ஆர் அப்படின்றது இந்நேரம் ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் ஆர் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சிக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட்யூன் எஃப்எம் பிரைன் போவ் 102.8 இப்போ டியூன் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்குமே அந்த ஆர்ஜே ஆர் அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்த் தான் இன்றைக்கி நேர்களை சந்திக்க போயிருக்காரு. ஸோ அவர் எங்கேருந்து பேச போகிறாரு, என்னென்ன தகவலாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத கேட்க உங்களை மாதிரி நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ கேட்டலாம்.
1: வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆஜி ஆனந்த் பேசிருக்கேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நான் வந்திருக்கிற ஒரு ஊர், புதுவையுடைய ஒரு அழகான ஊர் சொல்லலாம். இது வந்து ஒரு அறியப்படாத ஒரு ஊர். எப்படி அத்திப்பட்டி இருக்குன்றாங்களோ அதே மாதிரி இது அறியப்படாத ஒரு ஊர் சொல்லலாம். ரொம்ப சின்ன ஊர் தாங்க. இந்த ஊரோட பேர் கோபாலன் கடை. அது என்னப்பா சின்ன கடை கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய கடை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கோபாலன் கடை அப்படின்னு எது யோசிக்கலாம். இந்த ஊர்ல வந்து கோபாலன் அப்படின்ற ஒரு கடை வச்சிருக்காங்க. அவரோட பேர்ல இந்த ஊர் வந்து கோபாலன் கடை அப்படின்னு மாறிச்சு சொல்றாங்க. இந்த கோபாலன் கடை எங்க இருக்கு? இந்த கோபாலன் கடை வந்து ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு அழகிய கிராமம்னு சொல்லலாம். இந்த ஊரை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா, முத்துப்பிள்ளைப்பாளையம், அரும்பார்த்தபுரம், ஜிஎன் பாளையம், தமிழக பகுதியான பெரம்பை, வாழப்பட்டாம்பாளையம், அப்புறம் கூத்துறை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குறும்பட்டு இருக்கு, இந்த பக்கம் குருவாம்பேட்டு இருக்கு, அய்யங்குட்டிப்பாளையம், கல்மேடுப்பேட், இந்த பக்கம் பிச்சவீரன்பேட், அப்புறம் வந்து உழவர்கரை, மூலகுளம். அப்படி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஊர்களுக்கும் சொல்லலாம். வில்லியனூரும் இந்த ஊருக்கு பக்கத்துலதான் இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த ஊர் வந்து ஒரு சின்ன ஊர் சொல்லலாம். இந்த ஊர்ல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊரை ஒட்டிதான் வந்து பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஊர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முடி முழுக்க முழுக்க ஒரு விவசாய பூமி தான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20-30 குடும்பங்கள் தான் இங்க வாழ்ந்தா சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 100 குடும்பங்கள், அப்ப இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஊரை சுத்தியுமே விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஊருக்கு தேவையான விவசாய தண்ணி வந்து முழுக்க முழுக்க ஊசுட்டேல இருந்து திறக்கப்பட்ட ஒரு தண்ணி தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி சொல்றதுக்காக ஒரு இளம் பெண் நம்ம கிட்ட காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பாட்டி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: இந்திரா.
1: இந்திரா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேடம்.
2: இந்திரா,
1: எத்தனை வருஷமா இந்த கோபாலன் கடையில இருக்கீங்க?
2: 32 வருஷமா இருக்கோம்.
1: 35 வருஷமா இருக்கீங்க. அப்ப நீங்க இந்த ஊர் தானா இல்ல வெளியூர் தானா?
2: நாங்க வந்து தமிழ்நாட்டுல அந்த பாமனம் போனோம், 10 கண்டு கண்ணாண்ட, அப்புறமா இங்க வந்தோம். இங்க வந்து 35 வருஷமா இருக்கும்.
1: எப்படி இருக்கு உங்க ஊரு?
2: எப்படி இருக்குதுன்னா, முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்குது.
1: ஃபேமஸா இருக்கு.
2: ஆமா,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஊர்ல அப்படி கேக்குறேன்.
2: அதா இருக்குது.
1: முகத்தை பாக்கும்போது தெரியுது, ஒரு ஒளிவட்டம் தெரியுது. சொல்லுங்க, அப்ப இருந்த கோபாலன் கடை எப்படி இருக்கும்?
2: அப்ப வந்து கொஞ்சம் வறட்சியா இருந்தது, இப்ப கொஞ்சம் இது மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது.
1: நீங்க வரும்போது எப்படி நிறைய வீடுகள் இருக்குமா?
2: நிறைய அப்பெல்லாம் வீடுங்க கிடையாது, ஒரு 10 வீடு 5 வீடு தான் இருக்கும். இப்போ ஒரு 100 வீடுக்கு தேருது. ஒரு வீடா இருந்தாலும் நல்லா இருக்குது. வீடுங்கெல்லாம் நல்லா அவங்கவுங்க வசதியா நல்லா கட்டியிருக்கிறாங்க. ரோடு வசதியா இருக்கு, தண்ணி வசதியா இருக்குது, எல்லாம் எங்களுக்கு இதுவா இருக்கு, வசதியா இருக்குது.
1: அப்ப இருந்த கோபாலன் கடைய திரும்ப பாத்தீங்கன்னா என்ன மிஸ் பண்ணுவீங்க? ரொம்ப
2: ஒன்னும் மிஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அப்ப இருந்ததுக்கு என்ன, இப்ப என்ன பஸ் வசதி இருக்குது,
1: போக்குவரத்து இருக்கு. என்னென்னலாம் பயிர் வச்சிருப்பாங்க இங்க?
2: இங்க வந்து இது போட்டாங்க, மல்லாட்டை போட்டாங்க, நெல் நட்டாங்க, வெத்தலை தோட்டம் வச்சாங்க. இதெல்லாம் பயிர் வைக்கும்போதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நல்லா.
1: நீங்க போயிருக்கீங்களா தோட்டத்துக்கெல்லாம்?
2: நானும் போயிருக்கேன். களப்பறிக்க போவேன், அறுப்பறுக்க போவேன், நடவுக்குலாம் போயிருக்கிறேன்.
1: என்ன பாசனம் பண்ணுவாங்க? கிணற்று பாசனமா இல்ல ஏரி பாசனமா?
2: பாசனம்லாம் அவ்வளவு வசதி கிடையாது, மோட்டர் போட்டு. சாத்தனூரான தண்ணி கூட இந்த பக்கம் வந்துருக்குன்றாங்க. ஆமா, அது உஸ்தேரி, பத்து கண்ணு, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வரும்.
1: அங்க தெருக தண்ணி இங்க வரும். எப்படி வருஷம் ஃபுல்லா தண்ணி போவோம் வாய்க்கால்ல?
2: பூரா வராது அந்த தண்ணி வசதி. இந்த மழை பெஞ்சதுன்னா வரும், மத்த நேரத்தை
1: வரைக்கும். இங்க வந்து ஒரு தடவை வந்து ஊசுடையில வெள்ளம் வந்துருக்கு, அப்பெல்லாம் உங்க ஊர் வந்து முழுகி இருக்குன்னு கேள்விப்பட்டான், எப்படி இருந்தது அப்பெல்லாம்?
2: அப்பெல்லாம் முழுல அவ்வளவா தண்ணி வந்தத வழியே, ஆனா பாதிப்பு கிடையாது.

0: இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊர்ல வந்து ஒரு தெப்பக்குளம் கேள்விப்பட்டேன். ஒரு ரெண்டு கோயில்,
1: கோயில் தெப்பக்குளம்,
0: அந்த குளம் எப்படி
1: அப்ப தண்ணி இருந்தது, சாமி ஊர்வலம் வந்ததுன்னா அது தெப்பல அடிக்கும் போகும், நல்லா வசதியா இருந்தது. இப்ப அந்த குளத்தான் துண்டு போச்சு,
0: தண்ணி வசதி இல்ல.
1: ஆமா, தண்ணி வசதி இல்ல.
0: ஒரு முக்கியமான கோயில் வந்து காளியம்மன் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில் பாண்டிச்சேரிக்குள்ள.
1: ஆமா, காளியம்மன் கோயில் அது ஃபேமஸான கோயில், எங்க இருக்கிறவங்களும் அங்கதான் வருவாங்க. நல்ல பெரிய கோயில், சக்தி வாய்ந்த கோயில். ஆமா,
0: இந்த ஊர்ல எதனா விளையாட்டு ஃபேமஸா? இந்த ஊர்ல
1: விளையாட்டுன்னா பிச்சோரம்பேட்டில தான் இருக்குது. பிச்சோரம்பேட்டில வந்து கபடியே அது இதுன்னு சொல்றதுலாம் அங்க இருக்குது. ஆமா,
0: இப்ப உங்க ஊர் வந்து இப்ப ரொம்ப பெருசாயிடுச்சுன்னு சொல்றாங்க, அப்ப இந்த ஊருக்கு இப்ப ரொம்ப பெருசாயிடுச்சு, எப்படி அதிகமா இருக்காங்களா இப்ப?
1: இப்ப முதல்ல இருந்ததோட இப்ப மூணு மடங்கு அதிகம். ஆமா,
0: இப்ப உங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை, இப்ப எங்க போவீங்க நீங்க? பாண்டிங்க இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வில்லூர் இருக்கு.
1: ஃபர்ஸ்ட் வந்து எதனா வாங்கணும்னாக்கா பாண்டிக்கு போவோம், வில்லியனூர் போவோம். இப்பவும் வந்து எங்க வேணாலும் வாங்கணும். இப்ப உள்ளூர்லயே கூட ஃபேமஸ் ஆகி போச்சு, வாங்குறதுக்கு சௌரியமா ஆகி போச்சு, ஒரு ஊர் கடையாகி போச்சு. எங்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. இப்ப வந்து பெரும் பொருள் வாங்கணும்னா பாண்டிக்கு போகணும், வில்லியனூர் போகணும்.
0: ஒரு முக்கியமான விஷயம், இங்க இந்த ஊர் வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும், அவ்வளவு வந்து வண்டி கூட போகாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹைவே மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க, இவ்வளவு பெரிய ரோடு போட்டாங்க, வண்டியும் அதிகமாயிடுச்சு, அப்ப இருந்த கோபலம் கிடைப்பு இருக்காது, அப்படி அமைதியா இருக்கும், யாரும் ஒரு சைக்கிள் தான் போவோம், மாட்டு வண்டி போவோம், யோசிச்சு பாப்பீங்க அதெல்லாம்?
1: யோசிச்சு அப்ப இருந்ததை வந்து இப்ப யோசனை பண்ணிதான் பாப்போம் நாங்க, மறந்து விடுவோம்.
0: அப்படி 30 வருஷத்துல அங்கேயே இருந்துக்கலாம் போல, எது திரும்ப யோசிக்கிறீங்களா?
1: இல்ல இல்ல, இப்ப வந்து அப்பன்னா எங்க வேணாலும் ஃப்ரீயா இருந்தோம், நடக்க போக வர ஃப்ரீயா இருந்தது. இப்ப வந்து பயந்துக்குன்னு நடக்க வேண்டியதா இருக்கு.
0: அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துருச்சு உங்க ஊரை சுத்தி.
1: ஆமா,
0: நிறைய காலேஜ் ஸ்கூல் எல்லாமே உங்க ஊரை சுத்தி நிறைய இருக்கு.
1: சுத்தி பள்ளியிடம், நல்ல காலேஜ்,
0: பாண்டிக்கு போக தேவையில்ல,
1: மாத்திர கம்பெனி எல்லாம் சுத்தி சுத்தி
0: எல்லாமே ஃபேக்டரி முதற்கொண்டு.
1: ஆமா,
0: இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கு, இந்த ஷோ வந்து நம்ம புதுவை. கோபாலம் கடையை பத்தி நாங்க பெருமையா சொல்லிட்டு இருக்கோம், உங்க ஊரை பத்தி நீங்க பெருமையா சொல்லணும், என்ன சொல்லுங்க? ஒரு வார்த்தையில சொல்லுங்க.
1: பெருமையா சொல்லணும்னா என்ன சொல்றது? என்ன வசதி
0: சொல்லுங்க.
1: போக்குவரத்து வசதியா இருக்குது, கொஞ்சம் ஏதோ வந்து எனக்கு ஜனங்க
0: நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க.
1: வளர்ச்சியா இருக்கு.
0: எதிர்பார்க்கறீங்க வளர்ச்சிய?
1: இன்னும் எதிர்பார்க்கறோம்னா கொடுத்தா சேர்த்தான், வளர்ச்சி கொடுத்தா சேர்த்தான்.
0: கண்டிப்பா பாக்கும்போது பெரிய ஒரு வளர்ச்சி தான், ஏன்னா அப்ப இருந்த ஊருக்கு இப்ப ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றிமா, உங்களை பத்தி ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு நன்றிமா.
1: நன்றி நன்றி.
0: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் கோபாலன் கடை பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2000

0: large attendees from India to be only about 30,000, far less than previous edition in 2022. High average costs, travel hurdles results in tepid interest from Indian travellers, writes the Financial Express. And finally, in a piece titled Fashion to Furnace, some luxe gold watches fail the test of time, the Economic Times writes, as yellow metal price hit record high, vintage pieces are being melted down as the gold content value outstrip their resale worth. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with French President Emmanuel Macron and jointly inaugurate Bharat Innovates event in Nice today. Indian Space Research Organization developing long-life moon landers capable of surviving up to 200 days, says ISRO Chairman V. Narayanan. IMD says conditions are favorable for further advance of southwest monsoon into Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh during next 2 to 3 days. U.S. President Donald Trump claims deal to end war with Iran will be signed today and Strait of Hormuz will be open to all immediately afterwards. India beat Afghanistan by 7 wickets in rain-affected first one-day international cricket at Dharamshala. And in ICC Women's T20 World Cup, India to begin their campaign against arch-rivals Pakistan in Birmingham this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி நம்ம புதுவை. நேரம் 8:31:30 ஆயிட்டிருக்கு. ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆர்ஜி ஆனந்த் எங்க போயிருக்காரு அப்படின்னா கோபாலன் கடை அப்படின்ற பகுதிக்கு தான் போயிருக்காரு. ஸோ அங்க இருக்கிற நேரில் கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத.
7: நானும் வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ புதுவை மாநிலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை இந்த பகுதியில் தான் போயிட்டு இருக்கு. இந்த பகுதியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி இன்னொருத்தவங்க கொடுத்துட்டாங்க, பட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒருத்தன் காத்துட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
8: வணக்கங்க.
7: உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் பிரீதா.
7: பிரீதா சொல்லுங்க மேம், எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
8: நான் ஒரு 12 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன்.
7: இந்த வருஷம் பாதி காலத்துல இருக்கீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க, எப்ப வந்தீங்க இந்த ஊருக்கு?
8: நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்தேன் இங்க. அதுக்கு முன்னாடி இது எங்க பாட்டி ஊரு. அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல லீவ் டைம்ல எல்லாம் வந்து போவோம். அவ்வளவுதான்.
7: சொந்த ஊர் எது மேம்?
8: சொந்த ஊர் சென்னை.
7: பாட்டி வீடு? ஓ, அது
8: மாமாவியே, தாய் மாமாவியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
7: அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்க? ஊருக்கு வந்திருப்பீங்க?
8: வந்திருக்கேன், வந்திருக்கேன்.
7: வரும்போது எப்படி பாத்துருப்பீங்க கோபாலன் கடை எப்படி இருக்கும்?
8: அப்பக்கும் கிராமம் தான், ரோடு எல்லாம் இவ்வளவு பெரிய ரோடு எல்லாம் இல்ல. அப்பெல்லாம் சின்னதா தான் இருந்தது, ஒத்தாடி ரோடு மாதிரி. இப்ப டபுள் சைடு வந்துடுச்சு. அதான் அப்ப எல்லாமே கூரை வீடு தான் இந்த ஏரியால. இப்ப எல்லாம் கொஞ்சம் வசதி, கொஞ்சம் இதுவாயிட்டாங்க. பரவாயில்ல, எல்லாமே மெத்த வீடு.
7: யோசிச்சிருப்பீங்க சென்னையில இருந்து வரும், நம்ம மாடர்ன் சிட்டில இருந்து வரும், சின்ன கிராமம் அப்படி யோசிச்சிருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊர் இன்னும் டெவலப் ஆயிடுச்சு, எப்படி ஃபீல் பண்றீங்க?
8: நல்லதா இருக்கு. இருந்தாலும் அப்ப கிராமம், வயல்வெளி எல்லாம் அந்த அப்படி பார்த்த ஒரு ஃபீலிங். சென்னையில அந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் பாக்காதது. இப்ப ஆனா அந்த மாதிரி இல்ல. இப்ப எந்த இடத்துலயும் வயல்வெளி எல்லாம் இல்ல. எதிர்க்க பண்ண இருக்கு, விவசாய பண்ண. அது மட்டும் தான் பயிர் நடுவாங்க எல்லாம். முதல்ல எங்க பாட்டி வீட்டுக்கு பின்னாடியும் அந்த பயிர் நடுற வேலை எல்லாம் இருந்தது. அங்க மோட்டர் கட்ட அந்த தண்ணி எல்லாம் இறைக்கும், நாங்க எல்லாம் ஜாலியா இருப்போம்.
7: என்ஜாய் பண்ணிருக்கீங்க?
8: அவ இப்ப அந்த வச இப்ப அதெல்லாம் இல்ல. இப்ப

0: எல்லாம் மூடிட்டாங்க அந்த மோட்டர் கொட்டாலாம். இப்ப எல்லாம் எல்லாமே பிளாட் ஆக்கிட்டாங்க. இப்போ எதற்காக விவசாயம் பண்ண மொத்தம்
1: தான் வந்து இப்ப பாட்டி வீட்டுக்கு போவோம், அங்க போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம், கிராமத்துல என்ஜாய் பண்ணலாம் வந்திருப்பீங்க, நல்லா ரசிச்சிருப்பீங்க இந்த ஊரை. இப்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, சோ அதெல்லாம் மிஸ் பண்றீங்களா?
0: ஆமா கண்டிப்பா மிஸ் பண்றேன். எதனாச்சும் ஒரு இடம்னாச்சும் கொஞ்சம் அதே மாதிரி பழசா இருந்ததுன்னா நாங்க இப்பயும் போய் நல்லா விளையாடிட்டு இருந்திருப்போம். என் பையன் நல்லா பசங்க இப்ப பாத்துருப்பாங்கல்ல, அப்ப நாங்க என்ஜாய் பண்ணதே இப்ப என் பையனால எல்லாம் பாக்க முடியல.
1: என்னெல்லாம் பயிர் வச்சு நீங்க பாத்துருக்கீங்க?
0: நாங்க அரிசி நெல் வைப்பாங்க, அப்புறம் இங்க மாங்காய் மரம் தோப்பு அதெல்லாம் இருந்தது நல்லா. நான் அவங்க நாங்க ஊர்ல இருந்து வந்தோம் தெரிஞ்சாலே அவங்களே கட் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்ப அந்த மாதிரி அந்த இதெல்லாம் என் பசங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்க பசங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடைக்கல.
1: சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. மாங்காய் எல்லாம் கட் பண்ணி தருவாங்களா? ஆஹா, இப்பெல்லாம் காசு குடுக்குறாங்க, செய்விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த காளி கோயில்னு சொன்னாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் வந்து பாண்டிச்சேரில இருந்து எல்லா கோயில இருந்து வருவாங்க, நிறைய ஃபெஸ்டிவல் வைப்பாங்களா அந்த கோவில்ல, என்னென்ன நீங்க பாத்துருக்கீங்க?
0: ஆமா நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு, இப்ப ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப முதல்ல அங்க பின்னாடி சுடுகாடு அது இருந்தது, கொஞ்சம் பயப்படுவாங்க வர்றதுக்கு கொள்றதுக்கு. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ரோடும் டெவலப் ஆயிடுச்சு, லைட் எல்லாம் வசதி பண்ணிடவே இப்ப நிறைய பேர் வராங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்த ராவுகால பூஜை அதெல்லாம் செய்யறாங்க. ஒரு ஒரு விஷயமும் இப்ப இருக்க இரு இங்க இருக்க ஊர் நாட்டம் அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா அப்பெல்லாம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த பக்கம் போறதுக்கே பயமா இருக்கு, கோயில் இருந்தா கூட அந்த 6 மணிக்கு மேல எல்லாம் போக மாட்டாங்க, ஒரு வெள்ளிக்கிழமையா வந்தா கூட பயந்து பயந்து போற மாதிரி இருக்கும்.
1: பேய வந்தாலும் வா நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போட்டு கூப்பிடுங்க அந்த அளவுக்கு இருக்கா?
0: இப்ப அந்த மாதிரி இல்ல, முதல்ல அந்த மாதிரி இருந்ததுதான் நினைக்கிறேன், பயப்படுவாங்கதான். இப்போ எல்லாம் பௌர்ணமி பூஜை 12 மணிக்கு போறதுக்கு கூட நல்லா தைரியமா தான் இருக்குது. பேய நாங்க எங்க வீட்டுக்கு கூட கூட்டு வந்துடும்
1: சொல்றது சொல்லும் போதே புரியுது எனக்கு. இன்னொரு கோயில் வந்து அங்க மாரியம்மன் கோயில் சொன்னாங்க, அது ஒரு குளத்தோட அமைஞ்சிருக்கு, சூப்பரா இருக்கு பாக்குறது. இப்ப கட்டிட்டு இருக்காங்க, நீங்க வரும்போது அந்த கோயில் எப்படி இருக்கும்? குளத்துல தண்ணி ஃபுல்லா இருக்கும் அப்பெல்லாம்?
0: ஆமா அப்ப இருந்தது, இப்போ நான் கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி பாக்கல, ஃபர்ஸ்ட் இருந்தது சின்ன வயசுல வரும்போது.
1: கல்யாணம் ஆயிட்டு வந்ததுல எல்லாம் மாறி போச்சுங்களா?
0: ஆமா எல்லாமே மாறி போயிடுச்சுதான். இப்ப கோயில கட்டிட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் முடிவு இன்னும் முடியல சரியா.
1: இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பின்னாடி ஒரு பெரிய வாய்க்கா, ஊசுட்டேரி வாய்க்கா போயிட்டு இருக்கு, அந்த வாய்க்கால தண்ணி போய் நீங்க பாத்துருக்கீங்களா? நிறைய பேர் சொன்னாங்க நாங்க மீன் பிடிப்போம் அதுல இறங்கி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்ட்டு, நீங்க அதெல்லாம் பாத்துருக்கீங்களா?
0: இல்ல அப்பயும் நான் பார்த்தது இல்ல, இப்பயும் நான் பாக்கல. இப்ப வந்து ரொம்ப சாக்கடை சேராதா இருக்கு, தண்ணி ஓடுற தண்ணியே
1: எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. சோ நம்ம எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும், வேற வழி கிடையாது ஓகேங்களா?
0: அதான் இப்ப ஃபுல்லா சேர் தண்ணி தான் நிக்குது, அதனால கொசுதான் ஜாஸ்தியா இருக்கு. எங்களால வீட்டுல ஜன்னல் கூட திறக்க முடியல, கொஞ்சம் அது மேல மட்டும் அந்த மூடி கொஞ்சம் போட்டு எதனாச்சும்
1: கண்டிப்பா பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து தொழில் வளர்ச்சி அதிகமா இருந்தாங்க ஓகேங்களா? சுத்தியும் வந்து ஸ்கூல் காலேஜஸ் தான் வந்துருச்சு, நிறைய ஃபேக்டரிஸ் வந்துருச்சு. எப்படி பாக்குறீங்க இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குருவம்பேட்டை இருக்கு, ஃபுல்லா ஃபேக்டரிஸ் தான், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் இந்த பக்கம். இந்த பக்கம் சுத்தி ஸ்கூல் காலேஜ் நிறைய புதுசா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாண்டிக்கு போவீங்க, இப்ப எல்லாமே சுத்தி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க?
0: நல்லாதான் இருக்கு, பசங்களை நம்பி பக்கத்துலயே அனுப்பலாம். நம்ம இங்கே இருக்கிறதுனால அங்க போத்தாவல்ல, பசங்க சைக்கிள் கொடுத்தாலே இப்ப போய்க்கிற அளவுக்கு இங்கே பக்கத்துலயே ரொம்ப பக்கத்துலயே ஒரு 2-3 ஸ்கூல் இருக்கு, காலேஜும் இருக்கு 2 காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸும் கொஞ்சம் பக்கத்துலயே தான் வந்துருச்சு.
1: எல்லாமே பக்கத்துலயே இருக்கு,
0: எல்லாம் இருக்கு பக்கத்துலயே இருக்கு.
1: வந்து உங்க ஏரியா டெவலப் ஆயிடுச்சுன்றீங்க?
0: ஆமா ஆமா, அப்ப இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ டெவலப் ஆயிருக்குதான்.
1: ஒரு அர்ஜென்ட்டுங்க, ஒரு ரவுண்ட் வாங்கணும்னா நீங்க எங்க போவீங்க, எதை சூஸ் பண்ணீங்க? மூலகுளமா, வில்லியனூரா, இல்ல வந்து நம்ம பாண்டிய?
0: இல்ல வெளியூரே படிக்கலாம், இல்ல மூலகுளத்துல இப்ப எல்லாம் கிடைக்குதுதான். இருந்தாலும் நம்ம மாச ஜாமா அப்படி வாங்கணும்னா நம்ம வெளியூர் கூட போய்க்கலாம் தான். இல்ல ஊரு உள்ளேயும் நிறைய இப்ப கடை வந்துருச்சுதான் எங்களுக்கு,
1: வீட்டுக்கே வந்துருன்றீங்க? வெளியிலே இப்ப வாசல் பாச அப்படியே தாண்டவே தேவையில்ல, வீட்டுலயே கிடைக்கின்ற
0: பெருமல்லையா 2-3 கடையே இருக்குது, எல்லாரும் வீட்டுக்கு வீடு கடை வச்சிருக்காங்க. இங்கே கூட எங்களுக்கு வேணும்னா கூட நாங்க வாங்கி போனோம்.
1: கல்யாணம் பண்ண வந்த நேரம் இந்த ஊர் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப வந்து கோபாலன் கடை இந்த ஊர் பேர் ஏன் வந்து உங்களுக்கு தெரியுமா?
0: இல்ல அது எனக்கு தெரியல, தெரியல.
1: ஒவ்வொரு ஊரும் பாண்டியில இருக்கிற ஒவ்வொரு ஊரை பத்தி நாங்க பெருமையா சொல்லுவோம், அந்த வகையில இன்னைக்கு உங்க ஊரை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், உங்க ஊரை பத்தி ஒரு வாசல உங்களை பெருமையா சொல்ல முடியுமா?
0: நிறைய டெவலப் ஆயிடுச்சு, அதுதான் எங்களுக்கு எதுக்கும் வெளியே போகணும்ன்ற அவசியம் இல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான்.
1: சொல்லும் போது கதவை சாத்திட்டு உள்ளே இருங்க, நாங்க வந்து குடுத்துட்டு போறோம் அப்படிதான் இருக்கு.
0: முதல்ல பஸ் வந்ததே பரவாயில்ல, இங்க இருக்க வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே, நிறைய பேர் இப்ப 2-வீலர் வச்சிருக்காங்க, இருந்தாலும் வயசானவங்களுக்கு எல்லாம் முதல்ல அதுக்கே நாங்க கஷ்டப்பட்டு இருந்தோம், மூலகுளம் நடந்து போக வேண்டியதா இருந்ததெல்லாம். இப்ப பரவாயில்ல, இந்த வருஷத்துல இருந்து எங்களுக்கு பஸ் விட்டுட்டாங்க,
1: எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
0: ஆமா இப்ப ரொம்ப கிடைச்சிருக்குதுதான்.
1: நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி சொன்னீங்க, முதல்ல உங்க ஊர் பேர் வந்து நீங்க தெரிஞ்சுக்க ஓகேங்களா? நன்றி மேடம்.
0: தேங்க்யூ.
1: மக்களை இன்னும் நிறைய தகவல் கோபாலன் கடை பகுதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுங்க. கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: கை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆர்ஜி ஆனந்த் எங்க போயிருக்காரு அப்படின்னா கோபாலன் கடை அப்படின்ற பகுதிக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற நேரில் கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேட்டலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ வின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசிட்டு மக்களே. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து கோபாலன் கடை அந்த பகுதி தான் போயிட்டு இருக்கு. இந்த கோபாலன் கடைக்கு எப்படி வரணும்னு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அப்ப இந்திரா காந்தி சிலேருந்து நேரா நீங்க மூலகுளம் வந்தீங்கன்னா மூலகுளத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா பிச்சவரன்பேட் டீச்சர்ஸ் காலனி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோபுரம் கடை வந்துடும். இந்த வில்லூர் சைட்ல இருந்து வந்தீங்கன்னா நீங்க வில்லூர்ல இருந்து அப்படியே பெரம்பை வந்துட்டு பெரம்பைல இருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு வந்தீங்கன்னா இந்த கோபுரம் கடை வந்துடும். சோ வந்து இது வந்து ஒரு கிராம பகுதினால நடுவுல இருக்கு, அதாவது சிட்டிக்கு சிட்டியை தாண்டி ஒரு நடு பகுதியில இருக்குன்னு சொல்லலாம். பக்கத்துல வந்து தமிழக பகுதியில் இங்க இருக்கு, பெரம்பை, வாழப்பட்டாம்பாளையம், பூத்துறை, இந்த தமிழக பகுதியில இந்த ஊரை இந்த ஊரோட ஒட்டிதான் இருக்கு. சோ இன்னும் நிறைய தகவல்கள் இங்க இருக்கவங்களுக்கு கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு கேக்காது, நீங்க சத்தமா சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
4: சொல்லுவா, என் பேர் சரண்யா.
3: என்ன பண்றீங்க மேம்?
4: நான் வந்து வீட்ல தான் இருக்கேன்.
3: ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க?
4: இருக்கேன்.
3: சொல்லுங்க, எத்தனை வருஷமா கோபாலன் கடை பகுதியில் இருக்கீங்க?
4: 9 வருஷமா இருக்கேன்.
3: ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன்.
4: கம்மி தான்
3: இல்ல, உங்களோட சொந்த ஊர் எது மேம்?
4: சொந்த ஊர் வந்து கடலூர் சைடு, மான்பாக்கம், நெல்லிக்குப்பம்.
3: இங்க எத்தனை மாட்டிங்க வந்திருக்கீங்க?
4: ஆமா.
3: இது எப்படி உங்க சொந்த சொந்தங்களா?
4: நிறைய
3: வசதிகள் ஊர்ல வந்துச்சு சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய வசதிகள் வந்துருச்சா?
4: நிறைய வசதி. என்ன வசதி?
3: சாலை வசதி வந்திருக்கு, பெரிய பெரிய ரோடு போட்டாங்க, எல்லா வீடுகளும் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நிறைய வீடுகள் வந்துச்சு. இப்ப உங்க ஊர்ல அப்பெல்லாம் வந்து ஒரு 10 வீடு வந்துடுதான் சொல்லியிருந்தாங்க, இப்ப நிறைய வீடுகள் வந்துருக்கு.
4: ஆமா, நிறைய வீடுதான் வந்துருச்சு. அதே மாதிரி சாலை வசதி வந்தது. இப்ப எல்லாமே எல்லாமே யாரும் வெளியில வர தேவையில்லை, எல்லா வீட்டு உள்ளாரேதான் எல்லாமே.
3: ஒருத்தவங்க அப்படிதான் சொன்னாங்க, எந்த ஒரு தேவையானாலும் நாங்க வீட்டிலேதான் இருப்போம், அது தானா வருன்றாங்க. அப்படிதான் இருக்குமா? அப்படிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து இப்ப உங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு பெரிய பம்பு செட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த அளவுக்கு பயிர் வச்சிருந்தாங்களா? அதெல்லாம்
4: எனக்கு தெரியாது. ஆமா,
3: நீங்க சின்ன வயசுல பாத்து இல்லையா?
4: சின்ன வயசுல வந்திருக்கேன், ஒரு வாக்கிய இருந்திருக்கு, அப்ப அது தெரியும். பின்னாடி ஒரு மோட்டர் ஓட்ட வந்திருக்கு, அது தெரியும். பின்னாடி எல்லாம் அப்ப வாக்கிய எல்லாம் எதுவும் வயல் எல்லாம் எதுவும் தெரியும்.
3: நீங்க பாத்தது கிடையாது?
4: நான் பாத்தது கிடையாது.
3: நீங்க ரொம்ப கம்மியா வந்துருக்கீங்க நினைக்கிறேன். சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம், கோவிலுக்கு எல்லாம் போவீங்களா உங்க ஊர்ல?
4: போவோம்.
3: எந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்?
4: காளி கோயில எல்லாமே பண்ணுவாங்க. ஆமா, பௌர்ணமி பூஜை, சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், எல்லாமே எல்லா பூஜையுமே பண்ணுவாங்க.
3: இன்னொரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க, அது என்ன கோயில்?
4: அது மாரியம்மன் கோயில். அது இன்னும் வேலை முடியல, அது நடந்துருக்கு.
3: இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இப்ப கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா?
4: கஷ்டமா தான் இருக்கு, வீட்லயே இருக்கிறது.
3: அதான் சொன்னீங்க, வீட்டுக்கே எல்லா பொருளும் தேடி வரும்ன்றீங்க, அப்புறம் வீட்டுல எதுவும் கஷ்டமா இருந்தீங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போல இருக்கிற ஷோ வந்து நம்ம புதுவை. உங்க ஊரை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்க ஊரை பத்தி எதனா சொல்லணும்னா சொல்லுங்க.
4: சரி, எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் வந்து 9 வருஷம் தான், நான் எங்கேயும் எங்க வீட்டுக்காரங்க கூட தெரியும், சின்ன வயசுல இருக்கிறாங்க, எனக்கு என்ன தெரியும், எனக்கு
3: எதுவுமே தெரியாது. விவசாயம் பண்ண இருக்குல்ல, எங்க விவசாயம் பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க, என்ன பயிர் வைக்கிறாங்க இங்கெல்லாம்?
4: நெல்லு தான் போடுவாங்களே, வேற எதுவுமே நான் பார்த்தது கிடையாது, நெல்லு மட்டும்தான் போடுறாங்க.
3: இப்போ உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்க ஊரை சுத்தி எல்லாமே இருக்கு, ஸ்கூல், காலேஜஸ், ஃபேக்டரிஸ் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு அடிப்படை தேவைன்னா நீங்க எங்க போவீங்க?
4: நாங்க வந்து விழினூர் போவோம், அதுக்கு பாண்டி தான், விழினூர் பாண்டி.
3: இப்போ வந்து உங்க ஊர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் இப்போ எப்படி இருக்கு, என்ன ஒரு வித்தியாசம் பாக்குறீங்க? நீங்க 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கல்ல, அப்ப இருந்த ஊருக்கும் இப்ப இருக்கிற கோபாலன் கடைக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க?
4: அப்பெல்லாம் வந்து எதுவுமே போவாத அந்த ரோட்ல, இப்ப நிறைய வண்டி போகுது வருது, அதெல்லாம்
3: ஒத்தடி பாத மாதிரி இருக்குறீங்க?
4: ஒத்தடி பாத மாதிரிதான் இருக்குமா?
3: இன்னொரு முக்கியமான ஒரே கேள்வி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போயிடுங்க, தெரியாம உங்களை கூட்டுட்டோம். கோபாலன் கடைன்ற பேர் இந்த ஊருக்கு ஏன் வந்துச்சு?
4: இங்க ஒருத்தவங்க கடை வச்சிருந்தாங்களாம், கோபாலன் கடை, கடை அவங்க வந்து சொந்தமா ஒரு கடை வச்சிருந்தாங்களாம், அதனால அவங்க பேர் கோபாலம். அதனால அதுக்கு இந்த ரோட்டுக்கு வந்து கோபாலன் கடைன்னு பேர் வந்துருச்சு.
3: பரவாயில்ல, இந்த 9 வருஷத்துல நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம், இந்த ஊரை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி சொன்னீங்க, நன்றி மேடம்.
4: தேங்க்யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல்

0: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 8:51, 7 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு விஷயம் நம்ம புதை நம்ம புதை நிகழ்ச்சியோட நிறைவு தளத்துக்கு வந்துடும். நம்மளுடைய ஆர்ஜி ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதை. நான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம புதை ஷோ வந்து புதுவை மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கரை இந்த பக்கம் தான் போயிட்டு இருந்தது. இந்த ஊரை பத்தி நான் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த வேகளும் சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ்ல வந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பா நினைக்கிறேன்.
1: நன்றி ஆனந்த், நேயர்களுக்கும் நன்றி.

0: நேரம் 8:55, 2 நொடிகள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: பார்த்த சாரதினா என்ன அர்த்தம்? பார்த்தனுக்கு சாரதி, அதாவது அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினவன், அது கண்ணன். இது நமக்கு தெரியும். இந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு ரெண்டாவது பார்த்த சாரதி தான். அப்படின்னா முதல் பார்த்த சாரதின்னு ஒருத்தர் உண்டா? அப்படின்னா உண்டு. கண்ணனுக்கு முன்னாடியே அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டின ஒருத்தன் உண்டு. அவன் யாருன்னா உத்தரகுமாரன், விராட தேசத்து இளவரசன். பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம், அவங்க விராட நகரத்தில் தான் இருப்பாங்கன்னு துரியோதனன் யூகிக்கிறான். அவங்கள வெளிப்படுத்துறதுக்கான சில முயற்சிகளை பண்ணுறான். தன்னுடைய சேனைகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அந்த நாட்டில் உள்ள பசுக்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு போகிறான். அந்த நேரம் விராடன் வந்து வேற ஒரு திசையில் போர் செய்கிறதுக்காக போயிருக்கிறான். அவனோட மகன் உத்தரகுமாரன் ரொம்ப பயந்தாங்கோழி, கத்தியை பார்த்தாலும் பயப்படுறவன். அவன் எங்கே சண்டை போடுறது? இருந்தாலும் வேறு வழி இல்லை. அப்பா ஒரு பக்கம் போயிட்டார், இவன் இன்னொரு போர் முனைக்கு செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. இந்த சமயத்தில் அங்கேருந்து அர்ஜுனன் இவனுக்கு உதவி செய்கிறதுக்கு வர்றான். எப்படி? அர்ஜுனன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறான், உத்தரகுமாரன் மாதிரி. அதாவது பேடி உருவத்தில் இருக்கிற அர்ஜுனன் இவனுக்கு சாரதியாக அமைகிறான். போர் முனைக்கு போய் சேர்ந்த உடனே உத்தரகுமாரன் தேர் ஓட்டுறான், அர்ஜுனன் கௌரவ சேனைகளை விரட்டி அடிக்கிறான். அவங்கெல்லாம் புறமுதுகிட்டு ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்புகிறப்போ அர்ஜுனன் மறுபடியும் பேடி உருவம் எடுத்துக்கிட்டு தேர் ஓட்டிக்கிட்டு வர்றான். உத்தரகுமாரன் தேரில் உட்காந்துருக்கிறான். பார்க்குறவங்கெல்லாம் உத்தரகுமாரன் தான் கௌரவர்களை வந்து முறியடிச்சுட்டு வர்றான் அப்படின்னு நினச்சி அவனை பாராட்டுறாங்க. அர்ஜுனனும் தான் சண்டை போட்ட விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், அந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு உத்தரகுமாரங்கிட்ட சொல்லிவிடுறான். கத்தியை கண்டாவே பயந்து நடுங்கிற உத்தரகுமாரனுக்கு போரில் ஜெயிக்கணுங்கிற பேரும் புகழும் எப்படி வந்தது? அவன் பயந்தாங்கோழி உத்தரகுமாரன், சண்டையில் ஜெயிச்சுட்டான், ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு பேர் வந்துட்டுது, புகழ் வந்துட்டுது. அது எப்படி வந்தது அப்படின்னா, அதுதான் அந்த இடத்தோட மகிமைங்கிறார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். அதாவது இடத்தின் மகிமை. அது எப்படின்னு கேட்டால், அவன் கொஞ்ச நேரம் உட்காந்து தேர் ஓட்டினானே அந்த இடத்தோட மகிமை தான் அவனுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்தது, அந்த சீட்டுக்கு உள்ள பெருமை. அது பின்னாடி வந்து கிருஷ்ணன் உட்காந்து பெருமைப்படுத்த போகிற சீட்டு இல்லையாதே, அந்த சாரதி ஸ்தானத்தில் உத்தரகுமாரன் முன்னாடியே உட்காந்தான். அதனால் அவனுக்கு அத்தனை பெருமை கிடைச்சிது. ஒரு நாற்காலிக்கு மதிப்பு ஏற்படுறதே அதில் உட்கார்றவங்கள பொறுத்து தானே. இதோ இருக்குதே, இது வந்து இன்னார் உட்கார்ந்த நாற்காலி அப்படின்னு இப்போவும் நாம் சொல்லிக்கிறோம்ல. நாமெல்லாம் ஒரு நாற்காலியில் உட்காந்தா அந்த நாற்காலி ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற பெருமையை காப்பாற்றுற அளவுக்கு அதில் உட்காரணும். அதுதான் நமக்கும் நல்லது, நாற்காலிக்கும் நல்லது. ஒரு ஆள் ஒரு ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தான். முத நாள் போய் அங்கே அவனுக்குன்னு இருந்த நாற்காலியில் உட்கார போனான். உட்கார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டான், நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அப்படின்னா என் மேலே உட்காராதே அப்படின்னு கத்திச்சான் அந்த நாற்காலி. ஏன்னு கேட்டிருக்கான் இவன். ஏன்னா நானே இந்த ஆஃபீஸுக்கு லஞ்சமாக வந்து சேர்ந்த நாற்காலி தான் அப்படின்னு தான் அந்த நாற்காலி. இது வந்து அந்த இடத்தோட மகிமை.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
4: சொல்றாங்க,
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் விடுறா வண்டி FM ரெயின்போக்கு.
6: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஜா அறுவடை திருவிழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக ஒடிஷா மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பூமி, தாய்மை மற்றும் மேகங்களை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் பருவமழை காலத்தின் வரவேற்பு திருவிழாவே ராஜா என்று சமூக ஊடகப் பதிவில் குடியரசுத் தலைவர் பதிவிட்டுள்ளார். மேலும் இத்திருவிழா மக்களை இயற்கையோடு இயைந்து வாழவும் தேசத்தை கட்டியெழுப்புவதில் தங்களை ஊக்குவிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். இத்திட்டம் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தொழில் நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டுடன் இணைப்பதோடு இந்தியாவின் உயர்கல்விக்கான சூழலை உருவாக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் கூறினார். மத்திய பிரதேசின் இந்தூரில் பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு நேற்று இந்தூர் பிரகடனத்துடன் நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் பங்கேற்று பேசுகையில் சர்வதேச அளவில் உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தூர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்று கூறினார். இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் பெங்களூருவில் நடைபெற்ற CSIR ரைஸ் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் நிலவின் கடும் குளிரில் இருந்து லூனார் லேண்டரை பாதுகாக்கும் வகையிலான மேம்பட்ட செயற்கை வெப்பமூட்டும் அமைப்பை உருவாக்க அணுசக்தி துறையுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் புதிய லேண்டர் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 9:32 நொடிகள். இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம், உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த நிகழ்ச்சி மூலயமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம் ரெண்டுத்தையும் டைப் பண்ணி கூடவே உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயர்லாம் சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505. நம்ம நிகழ்ச்சியில உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு லூயிஸ் செல்வராஜ், வடவள்ளி.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப

0: இன்றே தொடங்குங்க.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

குழப்பம் கேட்டு மறிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:46. நம்ம நிகழ்ச்சியில நேர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க. நானும் அவங்களுக்காக பிளே பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ஒரு சுபமான பாடல் வருது, வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம், ஏ கே டி தெரு, ஆர் கோகிலா, பிரசனா, பெங்களூர் ராஜா ராஜேஸ்வரி நகர், ஹேமபிரியா, துருவா, ரவிக்குமார், இவங்களுடைய பாடல் வருது. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
3: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
2: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
4: தொட்டா
2: தூக்கிடுவாங்க.
4: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க.
4: சொன்னா
2: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
4: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: Stay tuned only on from Rainbow 102.8. இது நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். நேரம் 9:18. உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்கலாம். அதுக்கு நீங்க ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயரை டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற எங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு அழகான பாடல் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், என்ன படத்திலிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரிப்பாளையம் படத்திலிருந்து.

0: மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ இணையவழி நேயர் விருப்பம். நேரம் 9:24. காரைக்கால் மேலவோடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் விரும்ப பாடலை கேட்டிருக்காரு. அஞ்சான் படத்திலிருந்து நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்கலாம். அதுக்கு நீங்க சென்ட் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505. இன்னைக்கு முதன்மை அலைவரிசையில 12:50 புதின பக்கங்கள் அப்படின்ற ப்ரோக்ராம் கேட்கலாம். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், இதை வாசிப்பவர் ஸ்ரீ விழிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே. மனம்
1: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

கள்ளக்குறிச்சியிலிருந்து சரவணன் அமுதா தன்னுடைய விருப்ப பாடலை இணைய வழி இணைய விருப்பம் மூலயமா கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பாடல் விடுதலை படத்திலிருந்து வருது. நேரம் 9:32:33.

0: ஓடிட்டு நான் வரேன்.
1: திரும்பி வர மல்லி.

0: முத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாதா, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.

0: சொல்றேன்.
1: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
1: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம்.

0: நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அதே என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்ல.

விருப்பம் கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:38 நம்ம நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் ரொம்ப அழகான பாடல்கள்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. நானும் அவங்களுக்காக அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். நிறைய பேர் எப்படி கேட்கறது அப்படின்னு தெரியாம அப்படியே யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம், கூடவே உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயர் இதெல்லாம் சீக்கிரமா டைப் பண்ணி 7598510505 என்ற எங்களுக்கு சீக்கிரமா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறும். இப்போ ஒரு அழகான பாடல் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் பொம்மி நாயக்கன்பட்டி செல்வம் கேட்டிருக்காரு. பாடலை கேட்கலாம். சண்டக்கோழி படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: விருப்பம் எந்திரன் படத்திலிருந்து கிளிமாஞ்சாரோ சாங் கேட்டிருக்காங்க. சேலம் சுதாகர், சுபாஷினி, சஞ்சீவினி, சந்தோஷினி, உங்களுடைய விருப்ப பாடல் வருது. உங்களுக்கும் பிடித்த பாடலை சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க. 7598510505 என்று எங்களுக்கு

0: என்னைக்கோ நீ
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி.

0: புதுச்சேரி. என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: கேட்டுக்கொண்டிருப்பதை இணையவழி நேயர் விருப்பம். நேரம் 9:52. வால்டர் வெற்றிவேல் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்துமதி குர்மா பேட்டிலிருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 9:58 கேட்டுக்கொண்டிருப்பதை இணைய வழி நேயர் விருப்பம். இன்னைக்கு நிறைய நேயர்களுக்கு அவங்க கேட்ட விருப்ப பாடலை பிளே பண்ணும். நிறைய பேருக்கு விருப்ப பாடலை பிளே பண்ண முடியல, அதனால ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்க. யார் யாருக்கெல்லாம் பிளே பண்ண முடியல அப்படின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கும் படிக்கிறேன். கோச்சு காத்திக்க, தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய பிடித்த பாடல் விருப்ப பாடலும் கண்டிப்பா நம்ம FM ரெயின்போல இடம்பெறும். யார் யாரு எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் கலைத்துறை ராஜன், விழுப்புரம் மாவட்டம் மன்னம்பூண்டி சீனிவாச பாலாஜி, ஓடி சுரேஷ், செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி தேனி மாவட்டம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, ஐயனார் மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன், கிருஷ்ணா, ஸ்னேகா, கமலவல்லி, அமாவாசை, ஊர் கணிசப்பாக்கம் பன்ருட்டி, ராம் சென்னை, நவீன் சுந்தர் வில்லிவாக்கம், குபேந்திரன் திருச்சி குமரன் நகர், லக்ஷ்மி குள்ளஜாவடி, பாலமுருகன் பட்டாளம், ரமேஷ் தாராசுரம், கைலாசம், இவங்களுக்கெல்லாம் விருப்ப பாடலை பே பண்ண முடியல. தொடர்ந்து மனம் விரும்பத நிகழ்ச்சி இருக்குது, அதுல உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க தாராளமா கேட்கலாம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
3: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
6: டாடா
3: சொல்றதுன்னு
6: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சண்முகம்.

0: உடரா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
1: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஜா அறுவடை திருவிழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக ஒடிஷா மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பூமி, தாய்மை மற்றும் மேகங்களை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் பருவமழை காலத்தின் வரவேற்பு திருவிழாவே ராஜா என்று சமூக ஊடக பதிவில் குடியரசுத் தலைவர் பதிவிட்டுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். இத்திட்டம் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தொழில் நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டுடன் இணைப்பதோடு இந்தியாவின் உயர்கல்விக்கான சூழலை உருவாக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் கூறினார். மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற நவீன போர் தொழில்நுட்பங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளுமாறு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தின் துண்டிகலில் உள்ள விமானப்படை அகாடமியில் நேற்று நடைபெற்ற 217வது பயிற்சி பிரிவின் கூட்டு பட்டமளிப்பு அணிவகுப்பு ஆய்வு செய்து அவர் புதிதாக பணியில் இணைந்துள்ள இந்திய விமானப்படை அதிகாரிகளிடையே உரையாற்றினார். மத்திய பிரதேஷின் இந்தூரில் பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு நேற்று இந்தூர் பிரகடனத்துடன் நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் பங்கேற்று பேசுகையில் சர்வதேச அளவில் உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தூர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்று கூறினார். ஈஸ்ட் ரூதர்ஃபோர்டில் உள்ள மெட்லைஃப் விளையாட்டு அரங்கில் நேற்று மாலை நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொராக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.

இன்னைக்கு கெட் செட் கோ கேம் ஷோல என்ன விளையாட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8 அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அது இல்லாம இந்நேரம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஸோ என்ன ரிலேட்டட் குவஸ்டின்ஸ் இன்னைக்கு இருக்க போகுது அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யார் யார் அப்படின்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8. ஸோ இப்போ டியூன் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்குமே ஸோ இன்னைக்கு கெட் செட் கோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி ஸோ கேள்விக்கான பதிலாக நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான முதல் கேள்வி, திவ்யாஸ்திரா MK1 என்பது எந்த வகையான பாதுகாப்பு ஆயுத அமைப்பாகும்? சோ நாலு ஆப்ஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியா இருக்கும். ஆப்ஷன்

ஏ ஆளில்லா விமானம், ஆப்ஷன் பி பீரங்கி, ஆப்ஷன் சி நீர்மூழ்கி குண்டு, ஆப்ஷன் டி எரிகணை. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275 230 என்ற எண்களுக்கு. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணுங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, திவ்யாஸ்திரா MK1 என்பது எந்த வகையான பாதுகாப்பு ஆயுத அமைப்பாகும்? ஆப்ஷன் ஏ ஆளில்லா விமானம், ஆப்ஷன் பி பீரங்கி, ஆப்ஷன் சி நீர்மூழ்கி குண்டு, ஆப்ஷன் டி எரிகணை.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 10:11 பத்து நொடிகள் ஆயிட்டு இருக்கு. சோ நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தா அப்படின்னா, திவ்யாஸ்திரா MK1 என்பது எந்த வகையான பாதுகாப்பு ஆயுத அமைப்பாகும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ நாலு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ ஆளில்லா விமானம், ஆப்ஷன் பி பீரங்கி, ஆப்ஷன் சி நீர்மூழ்கி குண்டு, ஆப்ஷன் டி எரிகணை அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு காலர் ஒருத்தர் லைன்ல வெயிட் பண்ணிருக்காரு. யார் எங்கிருந்து பேசுறாங்க, சரியான விடைய சொல்றாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது?
5: வணக்கம் சார், நான் ஆரியபாலத்திலிருந்து பலராமன் பேசுறேன் சார்.
4: வணக்கம் சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: கண்டுபிடிச்சேன் சார்.
4: சூப்பர் சூப்பர், சொல்லுங்க சார்.
5: ஆள் இல்லாத மூலம் பாதுகாப்பு கேட்டுவாங்க சார்.
4: சோ ஆள் இல்லா விமானம் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சோ இதுதான் சரியான விடைன்றது எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க தெரியுமா? படிச்சீங்களா? ஒரு யூகமா? ரெடியா இருங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, நீல பத்திரங்கள் எந்த துறையுடன் தொடர்புடையவை? ஸோ நான் ஆப்ஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ உரங்கள், ஆப்ஷன் பி அச்சுத்துறை, ஆப்ஷன் சி விண்வெளித்துறை, ஆப்ஷன் டி கடல் வளங்கள். ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக. ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு. கேள்வி உங்களுக்காக, நீலப்பத்திரங்கள் எந்த துறையுடன் தொடர்புடையவை? ஆப்ஷன் ஏ உரங்கள், ஆப்ஷன் பி அச்சுத்துறை, ஆப்ஷன் சி விண்வெளித்துறை, ஆப்ஷன் டி கடல் வளங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிறது நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, நீல பத்திரங்கள் எந்த துறையுடன் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ உரங்கள், ஆப்ஷன் பி அச்சுத்துறை, ஆப்ஷன் சி விண்வெளித்துறை, ஆப்ஷன் டி கடல் வளங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதற்கான ஆன்சர் சொல்ல காலர் ஒருத்தவங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க இருந்து பேசுறாங்க, சரி என்ன சொல்றாங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார், ராஜகோபால் வில்லியனூர்லேருந்து பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கடல் வளங்கள் சம்பந்தமான துறை அப்படின்னு சொல்றீங்க, சரியான விடை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க இதை தெரிஞ்சிருக்கீங்களா இல்லன்னா ஒரு கெஸ்ஸா?
1: கெஸ் தான் சார்.
0: கெஸ் தான், ஓகே. சோ தெரிஞ்சுக்கலாம். சோ

0: ரெண்டாவது காலர் கெஸ்ட்ல சொல்றாங்க சரியான விடை சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆப்ஷன் டி கடல் வளங்கள் அப்படின்றது தான் சரியான விடை. கால் பண்ணதுக்கு நன்றி சார். தேங்க்யூ.
1: நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: ஸோ ரெண்டு காலரும் வந்து கெஸ் பண்ணி சரியான விடைய சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு விதமான கெஸ் தான் சார். ஸோ நாங்களும் கெஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்றது எங்க அதுக்கு கேட்குது. எஸ் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. ஸோ கெஸ் பண்ணி ஆன்சர் சொல்லலாம், தெரிஞ்சுக்கிட்டும் சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கெட் செட் கோ கேம் ஷோல நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த நகரம் நகர்ப்புற நீர் பாதுகாப்புக்கான தேசிய முன்மாதிரியாக உருவாகியுள்ளது? ஸோ நாலு ஆப்ஷன் சொல்றேன், அதிலிருந்து உங்களுடைய சரியான விடையை நீங்க சூஸ் பண்ணி சொல்லலாம். ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர், ஆப்ஷன் பி ராய்ப்பூர், ஆப்ஷன் சி இந்தூர், ஆப்ஷன் டி பெங்களூர். ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா, இந்தியா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக, எந்த நகரம் நகர்ப்புற நீர் பாதுகாப்புக்கான தேசிய முன்மாதிரியாக உருவாகியுள்ளது? ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர், ஆப்ஷன் பி ராய்ப்பூர், ஆப்ஷன் சி இந்தூர், ஆப்ஷன் டி பெங்களூர்.

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிறது நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி, எந்த நகரம் நகர்ப்புற நீர் பாதுகாப்புக்கான தேசிய முன்மாதிரியாக உருவாக்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர், ஆப்ஷன் பி ராய்ப்பூர், ஆப்ஷன் சி இந்தூர், ஆப்ஷன் டி பெங்களூர் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான விடை சொல்ல ஆன்சர் சொல்றதுக்காக கால் எடுத்தவங்களே இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் இங்கிருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
1: இனிய நற்கலை வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார், சொல்லுங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தெரிஞ்சுக்குங்க.

0: இல்லை, நீங்கள் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியாதவங்களுக்கு நான் ஆன்சர் சொன்னதுடனே இதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். எஸ் ஆப்ஷன் பி ராய்ப்பூர் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களோட கெஸ்ஸும் கரெக்ட் தான். நன்றி சார், கால் பண்ணது நன்றி.
1: சூப்பர், தேங்க்யூ சோ மச். பை பை. தேங்க்யூ.
0: ஸோ எப்படின்னு தெரியல, மூணு காலருமே கெஸ் பண்ணி சொல்கிறாங்க, ஆனால் கெஸ் கரெக்டாக அமைஞ்சிருது. சூப்பர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியாக இருக்கு, ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பி வி சிந்து, ஆப்ஷன் பி கே ஆறுமுகம், ஆப்ஷன் சி வி சுதாகரன், ஆப்ஷன் டி மேரிகோம். ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275 230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பி வி சிந்து, ஆப்ஷன் பி கே ஆறுமுகம், ஆப்ஷன் சி வி சுதாகரன், ஆப்ஷன் டி மேரிகோம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு கெட் செட் கோ கேம் ஷோ. சோ பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பி வி சிந்து, ஆப்ஷன் பி கே ஆறுமுகம், ஆப்ஷன் சி வி சுதாகரன், ஆப்ஷன் டி மேரிகோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதற்கான ஆன்சர் சொல்ல காலர் ஒருத்தங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க, சரியான விடை சொல்றாங்களா அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சொல்வது யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் வணக்கம், ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆமா சார், ஆன்சர் வந்து பி, சாரி ஆறுமுகம் சார்.
0: ஆப்ஷன் பி கே ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
1: கே ஆறுமுகம், கே ஆறுமுகம்.
0: ஓகே, எப்படி இது சரியான விடைன்றது நீங்க சூஸ் பண்ணீங்க?
1: கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன்
0: சார். சோ சர்ச் பண்ணி பாத்தீங்க, சர்ச் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு. சோ அது சரியான விடையான்னு கேட்டிங்களா? எஸ், ஆப்ஷன் பி கே ஆர் முகம் அப்படின்னு தான் சரியான விடை. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். கால் பண்ணுங்க. நன்றி
1: சார். நன்றி சார். நன்றி
0: நன்றி நன்றி. சோ எனக்கு ஆன்சர் தெரியலனாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு ஆன்சரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாபு சார். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு, நன்றி. சோ கெஸ் மூலமாவும் சொல்லலாம், தேடி கண்டுபிடிச்சு சொல்லலாம், தெரிஞ்சவங்க போன் பண்ணியும் சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கான இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, சோ நீங்களும் ரெடியா இருங்க.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, சனா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ நிலவுக்கான பயணம், ஆப்ஷன் பி செவ்வாய்க்கான பயணம், ஆப்ஷன் சி தொலை தொடர்பு, ஆப்ஷன் டி கடல் ஆராய்ச்சி. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபோன் டயல் பண்ணுங்க 2271760 2275 230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, சனா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ நிலவுக்கான பயணம், ஆப்ஷன் பி செவ்வாய்க்கான பயணம், ஆப்ஷன் சி தொலைத்தொடர்பு, ஆப்ஷன் டி கடல் ஆராய்ச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 10:43 பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சொல்லி நாலு ஆப்ஷன் சொல்லி ஆப்ஷன் ஏ நிலவுக்கான பயணம், ஆப்ஷன் பி செவ்வாய்க்கான பயணம், ஆப்ஷன் சி தொலை தொடர்பு, ஆப்ஷன் டி கடல் ஆராய்ச்சி. சோ இதற்கான சரியான விடை கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா இப்போ ஒரு கால் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க, சரியான விடை சொல்றாங்க அப்படின்றத கேட்டுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது? உற்சாகமான காலை வணக்கம். சொல்வது யார் எங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: வணக்கம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தொலைத்தொடர்பு,
0: ஆப்ஷன் சி தொலைத்தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இது சரியான விடைதான அப்படின்றது முன்னாடி ஆக்சுவலா இது எப்படி தெரியவா இல்லனா தேடினீங்களா இல்ல கெஸ்ஸா?
1: நீங்களும்
0: பெண்கள் சுய உதவி குழுக்களால் இயக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி திட்டங்கள் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி

தெலுங்கானா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி ராஜஸ்தான். இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275 230 என்ற எண்களுக்கு. ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக. பெண்கள் சுய உதவிக்குழுக்களால் இயக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி திட்டங்கள் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி ராஜஸ்தான்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, பெண்கள் சுய உதவிக்குழுக்களால் இயக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ ஆந்திரப்பிரதேசம், ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ காலர் ஒருத்தங்க லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க இந்த பேசுறாங்க, சரி நம்ம சொல்றாங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யாருங்கிறது அழைப்பது?
4: வணக்கம் சார், செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
3: வணக்கம் மேடம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கண்டுபிடிச்சேன் சார், ஆப்ஷன் பி தெலுங்கானா.
3: ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஓகே, இது சரியான விடைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எப்படி தெரியுமா இல்ல கண்டுபிடிச்சிங்களா? தேடி நிகழ்ச்சியில் நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கிடைச்சது உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதைநாயகி. இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் புதிய ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரத் சேத்தை மத்திய அரசு நியமித்துள்ளது. லெப்டினன்ட் ஜெனரலாக இந்திய ராணுவத்தின் முதன்மையான தாக்குதல் பிரிவுகளில் ஒன்றான சுதர்ஷன் சக்ர படைப்பிரிவுக்கு தீரத் சேத் தலைமை தாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ள நிலையில் 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக அதன் இயக்குநர் திரு முகமது ஹாரிஃப் தெரிவித்துள்ளார். விமான பயணிகளுக்கு சிறந்த சேவையின் ஒரு பகுதியாக மருத்துவ பரிசோதனைகள், வேலைவாய்ப்பு ஆலோசனை, குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சிமா முனிவர் அரசு முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கலை, அறிவியல் மற்றும் மேலாண்மை பிரிவுகளில் மொத்தம் 690 இடங்களுக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு மாணவர்கள் www.kmcpgs.edu.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக இரத்த கொடையாளர் தினம் இன்று உலகெங்கிலும் கடைபிடிக்கப்படுகிறது. மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தன்னார்வ இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த இரத்த தான முகாம் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: நேயர்கள் கேட்கிறது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். டெய்லி அஞ்சல்.

லெப்டினன்ட் ஜெனரலாக இந்திய ராணுவத்தின் முதன்மையான தாக்குதல் பிரிவுகளில் ஒன்றான சுதர்ஷன் சக்ரா படைப்பிரிவுக்கு அவர் தலைமை தாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரீ சுவிதா தினம் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ள நிலையில் 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக அதன் இயக்குநர் திரு முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். விமான பயணிகளுக்கு சிறந்த சேவையின் ஒரு பகுதியாக மருத்துவ பரிசோதனைகள், வேலைவாய்ப்பு ஆலோசனை, குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் போவின் பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே வெற்றி.

0: இந்த நிகழ்ச்சியில நான் மட்டும் இல்ல, நீங்களும் பேச போறீங்க. சோ உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னா போன் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தா 0413 அப்படிங்கிற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பேச போறோம்? பொதுவா நம்ம சின்ன வயசுல எங்க வேணாலும் போகலாம், நண்பர்களோட நேரம் செலவழிக்கலாம், மனசுக்கு பட்டதை சொல்லலாம், தோத்தாலும் கவலைப்பட வேணாம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஆண் வாழ்க்கையில் மெதுவாக மாற ஆரம்பிக்குது. இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், எமோஷனல் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லாமலே நிறைய ரூல்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் வர ஆரம்பிச்சுது. அப்போ தான் நம்மளுடைய மனசில் ஒரு கேள்வி வரும், ஆணாக இருக்கிறதுனாலே ஒரு ஆண் தனக்கான சுதந்திரத்தை இழக்க வேண்டியதாக இருக்குதே அப்படின்ற மாதிரி. எஸ், அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு உங்களுக்காக, ஆணாக இருப்பதாலேயே ஒரு ஆண் தனக்கான எந்த சுதந்திரத்தை இழக்கிறான் நீங்க நினைக்கிறீங்க? சோ பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2275230 என்ற எண்களுக்கு.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல்

0: அட்டை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சர் கிட்ட தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 12:06:42 நிகழ்ச்சி பேசுங்க தொழா. இந்த நிகழ்ச்சியில் எதை பத்தி பேச போறோம், ஆணாக இருப்பதாலேயே ஒரு ஆண் தனக்கான எந்த சுதந்திரத்தை இழக்கிறான் அப்படின்னு கேட்டுட்டேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அழைப்பாளர் யார், எங்க பேசுறாங்க, என்ன கருத்தை சொல்றாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் சந்திரசேகர் சார், சொல்லுங்க. சோ ஆணாக இருக்கிறதுனால நீங்க எந்த சுதந்திரத்தை இழக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க?
3: எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படுத்துறது எல்லாருடைய ஒரு சுதந்திரமும் கூட.
2: கண்டிப்பா
3: எனக்கு அழக வருது அப்படின்னு அந்த இடத்துல அழுது தீர்த்திடணும். பட் நீ ஒரு ஆண் அப்படிங்கும் பொழுது அழுதா அது என்ன அப்படின்ட்டு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அது எமோஷன்ஸ் அப்படிங்கறது ஆப்வியஸ்லி அடக்கி வைக்க முடியாது. சிரிப்பு வந்தா சிரிக்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சொசைட்டி. அழுதா மட்டும் ஏன், அதுவும் ஆண் அழுதா மட்டும் ஏன் அந்த சுதந்திரமா தன்னுடைய எமோஷன்ஸ வந்து வெளிப்படுத்துறதுக்கு விடுறது இல்ல அப்படிங்கும்பொழுது பல இடங்கள்ல மனசுல வேதனை இருந்தாலும் வெளிப்படுத்திக்க முடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு.
2: அது எல்லாருக்குமே காமன் ஆனதுதான். ஏன் ஆண்களுக்கு மட்டும் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அடக்கூடாது அப்படின்றத சொசைட்டி எதிர்பார்க்குது அப்படின்றதுதான் உங்களுடைய கேள்வி இருக்கு இல்லையா?
3: ஆப்வியஸ்லி அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒண்ணுதானே. இதுல என்னையா பாகுபாடு ஆணு பெண்ணு? ஈவன் இறப்பு வீட்டுல கூட ஆணு கத்திரி கதிரி அழுதா அப்படி அப்படி முடியுதா அப்படின்னா கிடையாது. துப்பா அடிக்குது, கண்ணில இருந்து தண்ணி வருது, சத்தம் போடாத அழணும், அப்படியே அழுதா கூட அதுல ஒரு வீரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சொசைட்டி பில்ட் பண்ணது. வாயை விட்டு அழுதா அது பெண் மாதிரி ஏன் அழற அப்படின்ட்டுன்னா அதுல ஒரு பிரகடனப்படுத்துறது அப்படிங்கறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
2: இன்னொன்னு,
3: நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறவங்க ரொம்ப முக்கியம் தான். ஒரு பேச்சுலர் லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும் பொழுது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கறதும் கிடையாது. ஆனா ஆப்டர் மேரேஜ் அப்படிங்கறது நம்ம வீட்டுல போனோம்னாவே எங்க போறீங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, யார பாக்குறீங்க, அவங்க கூட பேசுறது உங்களுக்கு முக்கியமா, நாங்க முக்கியம் தேவையில்லையா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறது அந்த ஒரு சுதந்திரம், எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாலு பேர் கூட பேசுறது என்னுடைய உரிமை. அது ஏன் நீ வெளியில போனேன்னா இன்னும் கல்யாணம் ஆகியும் கூட ஊர் சுத்துற அப்படின்ட்டு பிரகடனப்படுத்துற அல்லது காயின் பண்ற, அது எனக்கு வெளியில போகிறது என்னுடைய சுதந்திரம். அப்போ அதுவும் கூட இப்போ நவீனமயமாக்கப்பட்ட அந்த ஆண்களினுடைய உலகில் அது பறிக்கப்படக்கூடிய அந்த ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்கள் மாத்திரம் தான் வெளியில போக கூடாதுன்னு கேள்வி கேட்பாங்கன்னு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆண்களும் வெளியில போய் அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணறதுன்னா அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு அத நீங்க போக கூடாது வாங்கன்னு சொல்லக்கூடிய உலகம் அதிகம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல
2: இருக்குங்களா? ஓகே, சோ நிறைய அனுபவம் இருக்கு பிறகு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ தெரியல.
3: அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை வச்சு நான் சொல்றேன். ஓகே, வேற இல்ல.
2: சோ அவங்களோட குறைகள் உங்ககிட்ட சொல்றாங்க, அவங்க குரலா நீங்க பேசுறீங்க இப்ப.
3: எக்ஸாக்ட்லி, உண்மைதான்.
2: ஓகே ஓகே, நன்றி உங்களுடைய கருத்து.
3: ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை சார், வெளியில போறதுக்கு சுதந்திரம் பறிக்கப்படுறது, அழுகிறதுக்கு சுதந்திரம் பறிக்கப்படுறது, அது உண்மையா ஒவ்வொரு ஆணும் ஒத்துக்குவாங்க. நான் சொல்லிட்டு
2: ஆமா, ஓகே, ஒத்துக்கணுங்க ஒத்துக்கணுங்க, இதுல என்னங்க இருக்குது அப்படின்றீங்க. ஓகே, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நன்றி, நன்றி,
3: தேங்க்யூ வெற்றி சகோ.
2: நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆணாக இருப்பதாலேயே ஒரு ஆண் தனக்கான எந்த சுதந்திரத்தை இழக்கிறான் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆணா பேசலாம், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760-2275-230 என்ற எண்களுக்கு.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி பேசுங்க தோழா. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆணாக இருப்பதாலேயே ஒரு ஆண் தனக்கான எந்த சுதந்திரத்தை இழக்கிறான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர் யார், எங்க பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம், புதுலேந்து ஆசை தம்பி அழைக்கின்றேன்.
0: வணக்கம் ஆசை தம்பி சார்,
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஆசை தம்பி சார். சோ ஆணாக இருக்கிறதுனால எந்த சுதந்திரத்தை நீங்க இழக்கிறதா நினைக்கிறீங்க?
1: ஆண்மகன் அனைவரும் உற்று நோக்க வேண்டியது. ஆணாக இருப்பதாலேயே பெற்ற சுதந்திரத்தை பெற்றோம், போராடி பெற்ற சுதந்திரம். ஆனால் எந்த சுதந்திரத்தையும் எங்கேயும் ஆண் மகன் இழக்கவில்லை,
0: எங்கேயுமே இழக்கல
1: இழக்கல. சிறு வயது முதல் கொண்டே ஓடி ஆடி திரிந்து படித்து வேலைக்கும் செல்கின்றான். அவன் சுதந்திரத்தை மெயின்டைன் பண்றான். நாங்க சுதந்திரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவனா வரக்கூடிய ஒரு தகுதி வருது. அப்ப நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வரும். அது கட்டுப்பாடு நமக்குள்ளே நாமே ஏற்படுத்திக் கொள்வது தான். அது மற்றவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்டு நம்ம செய்யக்கூடாது, நாம கேள்வி கேட்காத அளவுக்கு நடந்து கொள்கிறோம்.
0: சோ கட்டுப்பாட்டுல வர்றதுனால எந்த சுதந்திரத்தையும் இழக்கல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க.
1: இழக்கல் என்றதை நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கட்டுப்பாடு இல்ல. ஹலோ,
0: சொல்லுங்க.
1: நம்ம எங்க போனாலும் கேள்வி கேட்பதற்கு தயங்குவதில்லை. அதாவது அப்பயே இவர் சொல்லியிருக்காரு வள்ளுவர், இடிப்பாதில்லா ஏமாமன்னா கெடுப்பாதில்லா கெடும். எங்குமே ஆண்மகன் வந்து கேள்வியை கேட்பதிலும் அதற்கான ஆண்மகன் என்பவன் வந்து அறிவுத்திறன், வல்லமை, மற்றவர்கள் உதவும் குணம் எல்லாத்திலையும் அவன் போற்றக்கூடியவன். அந்த அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து தானாவே எல்லா இதுவும் கிடைக்குது. அதனால அவன் கட்டுப்பாட்டுகளை வந்துடுறான். கேள்வி கேட்பதிலும் வல்லவனா இருக்கிறான். அவரே என்ன சொல்லிருக்காரு, இடிப்பாடுலாம் ஏமாமன்னா கெடுப்பாடுல கெடும். அதனால எங்குமே நம்ம வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் குற்றங்கள் களையப்படும். அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆண்மகன் எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருவார்? அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வர, ஆனா எதையும் இழக்கவில்லை,
0: எதையும் இழக்கல. இப்ப இதுக்கு முன்னாடி பேசின காலரா இருக்கட்டும், இல்ல ஜென்ரலா ஒரு கருத்து இருக்கு என்னன்னா, ஆண்கள் வந்து எமோஷனல் வெளிக்காட்டக்கூடாது, அழக்கூடாது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்
1: எமோஷனல் வெளிக்காட்ட கூடாது என்பது அது யாருமே சொல்ல முடியாது. அவர் உடல் ரீதியாக அது அவர் வந்து என்னன்னாக்கா பாசத்தின் விளைவு, பண்பாடு, பாசத்தின் விளைவில் பண்பாட்டில் அது கண்ணீரில் நீர் வருகிறது என்பதை அதை போய் எப்படி சார் அடக்க முடியும்?
0: இல்ல அடக்க முடியாது. நம்ம அதை வெளிப்படுத்தும் போது சொசைட்டில என்ன சொல்றாங்க, நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு
1: வரல பாருங்க. வெளிப்பாடுதான் வருது, அடக்குமுறை வரலையே. எங்குமே வர மாட்டேங்குது. ஆண் மகன் மிகவும் அடங்கி போவதில்லை. அவன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பொறுப்பின் கீழ் அவன் தன்னைத்தானே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறான்.
0: கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுனால எதையுமே இழக்கிறது இல்லை
1: உங்களுடைய இழக்கலை என்பதை நான் நினைக்கின்றேன்.
0: நன்றி சார், நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி சூப்பர் சார், நன்றி. சோ சூப்பராகவே ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆண்கள் வந்து தங்களுக்கான எந்த சுதந்திரத்தையும் அவங்க இழக்கல, அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்கள வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2275230 என்ற எண்களுக்கு. இன்டர்நேஷனல் அமைதி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆணாக இருப்பதாலேயே ஒரு ஆண் தனக்காக எந்த சுதந்திரத்தை இழக்கிறான் நீங்க நினைக்கிறீங்க, பேசலாம், பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில.
2: மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு வந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழ. நேரம் 12:26:27 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஸோ என் நிகழ்ச்சி நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணாக இருப்பதாலேயே ஒரு ஆண் தனக்கான எந்த சுதந்திரத்தை எடுக்கிறான் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ ரெண்டு காலர் பேசியிருந்தாங்க, ஒருத்தர் அழுகிறது, அவங்களுடைய எமோஷனல் வெளிக்காட்டுறது, தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்க தான் செய்யுது, எடுக்கிறதான் ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ரெண்டாவது பேசுறாங்க, அப்பெல்லாம் கிடையாது, ஆண்கள் அவங்களோட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஸோ எதுவுமே இழக்கலாம் அப்படின்னு அவரோட கருத்தை சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட நிறைவேற்ற வந்து வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சி நிறைவு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை எடுக்கலாம், நேரம் எடுக்கலாம், நண்பர்களை எடுக்கலாம், சில நேரங்களில் கணவன் கூட எடுக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, தன்னையே. எஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம்தான், ஃபேமிலி முக்கியம்தான், ஆனால் உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய ஐடென்டிட்டி ரொம்பவே முக்கியம். ஏன்னா எல்லாருக்காகவும் வாடுற நீங்கள், உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழணும். ஸோ அதனால் ஆண்கள் தங்களை இழக்காமல் தங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக செய்யலாம் சொல்லிட்டு. ஸோ நேஷ்லேருந்து நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து கேளுங்கள் இது உங்கள் எஃப்எம் ரைம்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:30, 2 நொடிகள்.
3: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
5: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதியை நாம் சர்வதேச யோகா தினமாக மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவிலிருந்து நம்ம மத்திய ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு துறைகளுடன் இணைந்து 2015ஆம் ஆண்டு முதல் இந்த யோக திருநாளை வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு கருப்பொருளின் கீழ் கொண்டாடப்படும் இந்த யோகா தினமானது இந்த ஆண்டு ஆரோக்கிய முதுமைக்கு யோகா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங் என்ற கருப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறது. வருடத்தின் அனைத்து நாட்களும் நாம் யோகாவை செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு தனித்துவமான நிகழ்வுகள் மத்திய ஆயுஷ் அமைச்சகமானது அறிமுகப்படுத்தியுள்ளது. அவற்றுள் சில தனித்துவமான நிகழ்வுகளாக பார்க்க போறால், யோகா சங்கம். யோகா சங்கம் என்பது வரையறுக்கப்பட்ட யோகா பயிற்சிகளை நிறைய பேர் ஒரே இடத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய பயிற்சி முறையாகும். இதுதான் நாம் சர்வதேச யோகா தினத்தன்று

0: கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வு யோகா சங்கம். அடுத்ததாக யோகா பார்க் என்ற ஒரு நிகழ்வு. இந்த யோகா பார்க் என்ற நிகழ்வின் மூலமாக பொதுமக்களை யோக பயிற்சியில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தில் ஒவ்வொரு பூங்காக்களிலும் குறிப்பிட்ட தினங்களில் இந்த யோக பயிற்சிகளை அறிமுகப்படுத்தி அவர்களை செய்வதற்கு ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வு இந்த யோகா பார்க் நிகழ்ச்சியானது. புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பூங்கா மற்றும் வெங்கடேஸ்வர நகர் பூங்கா இடங்களிலும் குறிப்பிட்ட தினங்களில் நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக ஹரித் யோகா என்ற ஒரு நிகழ்வு. இது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய நிகழ்வாகும். அதாவது இன்று சுற்றுப்புற சூழல் மிகவும் கேடடைந்த நிலையில் இருப்பதால் மரங்களை நடுவதை ஊக்குவிக்கும் முகமாக யோக நிகழ்வுகளின் அடிப்படையில் இந்த மரம் நடு விழாவை ஊக்குவிக்கும் நிகழ்வாக இந்த ஹரித் யோகா ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை அனைத்து கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள் இவற்றை இந்த யோகா தினத்தின் அடிப்படையில் மரம் நடு விழாவாக ஏற்பாடு செய்து ஆங்காங்கே முறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான நிகழ்ச்சியாகும். அடுத்ததாக யோகா சம்பேஷ் என்ற ஒரு நிகழ்ச்சி. யோகா சம்பேஷ் என்பது நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நிலை குழந்தைகள், வயோதிகர்கள், மூத்தவர்களை அவர்களின் பால் இந்த யோக பயிற்சிகளை கொண்டு செல்லும் ஒரு நிகழ்வாகும். குறிப்பாக இந்த ஆண்டின் கருப்பொருளாக நாம் கூறக்கூடிய ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற நிகழ்வில் நாம் முதுமையை மிகவும் ஆரோக்கியமாக கழிக்க வேண்டும் என்றால் இளவயதிலிருந்தே நம்முடைய மனதையும் உடலையும் மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வயோதிகர்களை கவனப்படுத்தும் வகையில் இந்த யோகா சம்பேஷ் நிகழ்ச்சியானது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில நோய்கள், அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய முறைகள், நோய்கள் வராமல் இருப்பதற்கு செய்யக்கூடிய சில யோக பயிற்சி முறைகள், தியான பயிற்சி முறைகள், மூச்சு பயிற்சி முறைகள் முதலியவற்றை உள்ளடக்கி இந்த பயிற்சி முறையானது அறிமுகப்படுத்த வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் முராஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனமும் இணைந்து ஒரு உலக கின்னஸ் ரெக்கார்டை ஏற்படுத்தும் விதமாக இன்று 14/6/2026 பொதுமக்கள், மாணவர்கள், நமது அலுவலகங்களில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் என அனைவரும் பங்கேற்கும் வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். இதில் கிட்டத்தட்ட 130 நாடுகள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறது. வீட்டிலோ, கல்லூரியிலோ, பள்ளியிலோ, வேலை பார்க்கும் இடங்களிலோ, எல்லா இடங்களிலிருந்தே இந்த யோக பயிற்சிகளை வந்து நம்ம செய்ய முடியும். இதற்கு வந்து முன்பதிவு மட்டும் அவசியம். 1800-3157-008 இந்த எண்ணிற்கு நமது வாட்ஸ்அப்புடன் கூடிய தொலைபேசி எண்ணிலிருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தோம் அப்படின்னா தேவையான தகவல்கள் வந்து நமக்கு அந்த அமைச்சகத்தின் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது. அதன் மூலமாக இந்த கின்னஸ் ரெக்கார்டில் பங்கெடுத்துக் கொள்ள நாமும் ஒரு உறுப்பினராக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யோகா கனெக்ட் என்ற நிகழ்வானது குறிப்பாக நாம் காணொலி வாயிலாக எந்த அளவிற்கு யோக பயிற்சிகளை எல்லோருக்கும் எடுத்து செல்வது, தகுதி வாய்ந்த நாம் யோக பயிற்சியாளர்கள், வல்லுநர்கள் மூலமாக இந்த யோக பயிற்சிகளை நாம் காணொலி வாயிலாக அதிகப்படியான சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதாகும். இதனை பற்றிய ஒரு தொடர்ச்சியான நிகழ்வுகளை நாம் அடுத்ததாக பார்ப்போம். நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 12:50 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பிற்பகல் 1-2 மகளிர் உங்கள்

மகளிர் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில மகளிர் நீங்க உங்களுடைய விருப்ப பாடல எஃப்எம் ரெயின்போல கேட்கலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275 230 என்ற எண்களுக்கு.

பிற்பகல் 2:15 என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்கள் ஒழிக்கவிருக்கும் காலத்தை வென்ற கானங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: My name is Jeevagavashini.
2: Hi, Mata Shetty Bale. நான் உங்ககிட்ட விடிக்கதை சொல்லப்படுறேன்.
1: My name is Soshi.
3: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: தோலே

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற?
5: என்ன சொல்ற? அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளிய போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
9: எங்க, எப்போ?
8: உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
10: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
11: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
12: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
13: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
12: கண்டிப்பா தேவையில்லை.
13: என்றும் அக்கறையுடன்
12: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
14: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானில் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக

நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும்

0: வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசரகால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக ரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர், அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள்

0: பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்ஹத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர் லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டுவருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000-க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000-க்கும் மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.
3: மைத்ரேயிக்கு ஞானத்தை நேருக்கு நேர் பார்க்க கூச்சமாக இருக்கிறது. ஞானமும் ஏதோ ரசிக்கக்கூடாதது நடந்திருப்பதாக ஊகிக்கிறாள். அதை அவளாகத்தான் சொல்ல வேண்டும் என்று மௌனமாக இருக்கிறாள். அவளாக எதுவும் பேசவில்லை. மளமளவென்று கண்களில் நீர் பெருகுகிறது. எதற்கு இப்போது அழுகிறாய்? அழுகிறவர்களை கண்டால் எனக்கு கட்டோடு பிடிக்காது. இப்போது எதற்கு அழ வேண்டும்? விளக்கை அணைத்து விட்டு படுக்கையை போட்டுக்கொண்டு படுத்துக்கொள். காலையில் பார்த்து கொள்ளலாம். ஞானம் சரையில் என்று தன் அறைக்குள் சென்று விளக்கை அணைக்கிறாள். மைத்ரேயி கண்களில் நீருடன் அந்த முன்னறையிலேயே சிலை போல நிற்கிறாள். அதே நாற்காலிகள், புத்தகங்கள், ஒற்றை கொத்து மலருடன் பூக்குவளை, கொழு கொழு என்று சிரிக்கும் குழந்தையுடன் புது வருட கேலண்டர். ஒழுங்கீனமே ஒன்றிலும் கிடையாது என்று அந்த அறை மந்திரிக்கிறது.

அவள் தன் பிறப்பை, தன் தவறுகளை, தன் வீழ்ச்சியை நினைக்கிறாள். அறியாமையால் கட்டறுத்து கொண்டு அன்று தனராஜுவை நம்பிப்போனாள். இன்று ஒட்டுப்போட்ட தையலை பீத்து எறிந்தாற்போல அறிந்து தெரிந்து தன்னந்தனியே இடறி விழப்போனாள். முதல் தடவை இடறி விழுந்தபோது குழந்தை என்று பிறர் அனுதாபத்தை ஏனும் பெற வாய்ப்பிருந்தது. இப்போது யாரும் அனுதாபம் காட்டமாட்டார்கள். அவள் மீண்டு வந்தாலும் ஸ்ரீனிவாசன் ஒரு நாள் அவள் எதிர்கட்சிக்காரன் வீட்டில் அடைப்பட்டு கிடந்ததாகத்தான் நம்புவான். அழகிய மணவாளன் போன்றவர்களும் அப்படியே நம்புவார்கள். அவள் இடறி விழுந்தது மட்டுமின்றி சேரும் ஒட்ட காயமும் பட்டு கொண்டிருக்கிறாள். ஸ்ரீனிவாசன் தோற்றுப்போனால் தேர்தல் அக்கிரமங்கள் என்று இந்த விஷயத்தை வழக்கு மன்றத்துக்கு இழுக்க தயங்க மாட்டான். வெற்றி பெற்றாலும் விட்டுவிட மாட்டான். தானே தன்னை சுற்றி நெருக்கமான வலைகளை பின்னிக் கொண்டு விட்டாள். யாரோ முன்பின் தெரியாதவன் காரில் ஏறு என்றால் ஏறலாமா? இந்த குறுகிய காலத்துள் ஸ்ரீனிவாசனை பற்றி அவள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறாள். நேராக பேசும்போது இனிமை சொட்ட சொட்ட பேசுகிறான். சத்தியம் தெய்வம் என்று கூறுகிறான். ஆனால் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர், வீடு மாறி போனவர்களுக்கெல்லாம் ஆட்கள் தயாரித்திருக்கிறான். குடிசைகளிலெல்லாம் வெங்கடாஜலபதி படத்தையும் பணத்தையும் கொண்டு போய் படத்தை காட்டி நட்சத்திரத்துக்கு வாக்களிக்க வேண்டுமாய் சத்தியம் வாங்கி கொண்டு பணம் கொடுக்கிறான். மைத்ரேயி சிரித்து கொண்டே அவனிடம் கேட்டாள், சத்தியம் தர்மம் என்று சொல்லிக்கொண்டு இப்படி செய்யலாமா என்று அவள் கேட்டதற்கு அவன், இதை நான் மட்டுமா செய்கிறேன்? எல்லாம் மூத்த கட்சி வழி வைத்ததுதான். ஆளும் கட்சி என்று தன் அதிகாரத்தை எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். முள்ளுக்கு முள், அவர்கள் செய்யும் குற்றங்கள் அனந்தம். இது தனிப்பட்டவனின் சிறு புள்ளி. பெரியவர் சொன்னார் போல் ஆளும் கட்சியினர் ஏன் முன்பே பதவியை துறந்து மந்திரி சபையை கலைத்து கவர்னர் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரவில்லை என்று மடக்கினான். அவனையும் அவளையும் இணைத்து யாரோ எதிர்கட்சிக்காரன் ஒரு புற்றீசல் பத்திரிகை தாளில் அச்சிட்டு அந்த துணுக்கை வெட்டி அவள் பார்வைக்கும் அனுப்பி வைத்திருந்தான். அப்போது அதுவும் கூட வெறும் எறும்புக்கடியாகத்தான் இருந்தது. உண்மையிலேயே மாசு ஒட்ட முடியாது என்று அவள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இப்போது மாசு ஒட்டிக்கொள்ளாமல் மீள்வது அவ்வளவு எளிதான செயல் அல்ல என்பதை புரிந்து கொண்டு விட்டாள். நெஞ்சு ஊமை காயமாய் நோகிறது. ஞானம் முகத்தில் அறையவில்லை, உள்ளத்தை பின்னும் நோக செய்திருக்கிறாள். அவளுக்கு யார் இருக்கிறார்கள்? கீழே விழுந்து மூக்கை உடைத்து கொண்ட குழந்தையை அலறிக்கொண்டு தாயிடம்தானே செல்லும். அவளுக்கு யார் தாய்? அவள் உறங்க மாட்டாள் என்று அந்த தாய்க்கு தெரியும். புழுதியில் விழுந்த மலராக வாடிக்கொண்டிருந்த அவளை போற்றி காக்க கொண்டு வந்த அன்னை அவள். ஒரு நாள் ஒரு பொழுது அவளை பட்டினி போட்டிருக்கவில்லை அவள். அவள் காசு கேட்க கூசுவாள் என்று அவள் அறியாமலேயே கைப்பையில் எப்போதும் பணம் போட்டு வைக்கும் அன்னை அவள். அவள் நல்ல துணி உடுத்த வேண்டும் என்று அவளுக்கு தெரியாமலேயே புடவை வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறாள். அவள் ஒரு புத்தகம் இரவல் வாங்க வேண்டியிருக்கவில்லை. அவள் ஒரு சிறு தேவைக்காகவோ பெரிய தேவைக்காகவோ ஒரு கணமும் கவலைப்பட்டதில்லை. அந்த உதவிகளை அவள் உதவியாக செய்யவில்லை. அவளுக்கு உடல்நல குறைவென்றால் உடனே மருத்துவரை அழைத்து வந்து பேணியிருக்கிறாள். அவள் கூந்தலை சீவி பின்னல் போட்டிருக்கிறாள். அவள் சேலையை மடித்து வைத்திருக்கிறாள். இன்னும் ஒரே வீட்டில் வாழும்போது ஏற்படக்கூடிய நெருக்கங்களை விழைந்து ஏற்று மகிழ்ந்து மகிழ்ச்சியை அளித்திருக்கிறாள். அந்த தாயை இடையில் அவள் மீது போலியாக உறவும் உரிமையும் கொண்டாடிய அத்திம்பேரும் ஏன் அக்காவும் கூட இகழ்ந்து பேசினார்கள். அவள் வாய்மூடி இருக்க வேண்டியிருந்தது. அந்த அம்மைக்கு அவளுடைய இந்த அரசியல் ஈடுபாடு துவக்கம் முதலே பிடிக்கவில்லை என்பதை மைத்ரேயி உணர்ந்திருக்கிறாள். ஆனால் உணர்ந்தும் அவள் தன்னை ஈர்த்த பக்கம் ஓட தயங்கவில்லை. உண்மையில் அவள் பண நோக்கத்துக்காகத்தான் மேடையேறினாளா? அது ஒரு வெறி, வெளிச்சத்துக்கு ஆசைப்பட்ட வெறி. போஸ்டர்களில் கொட்டை எழுத்துக்களில் தன் பெயரை பார்க்கும் வெறி. ஆயிரம் ஆயிரமாய் மக்கள் தன்னை பார்த்து தன் பேச்சை கேட்கிறார்கள் என்று கண்ட வெறி. மைத்ரேயி, அந்த வெறியில் அவள் முன்னே நிகழ்ந்தது, பின்னே நிகழப்போவது எல்லாவற்றையுமே மறந்துவிட்டாள். கள்ளை குடித்தவன் தள்ளாடி வீழ்வதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? படுக்கையில் படுத்தவள் தலையணையில் முகத்தை அழித்து கொண்டு கண்ணீரை பெருக்குகிறாள். பிறகு அவள் எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. மறுபடி கண்விழித்து பார்க்கையில் காலையும் மதியமும் நழுவி மாலை நேரம் என்று புரிகிறது. ஒரே அசதி. தொண்டை உமிழ்நீர் முழுங்க இயலாமல் ரணமாயிருக்கிறது. தலை பாறாங்கல்லை வைத்தாற்போல் இருக்கிறது. என்றாலும் எழுந்து வருகிறாள். ஞான முன்னரையில் அமர்ந்து ஏதோ புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறாள். அட, மணி அஞ்சாயிடுதா? இத்தனை நேரம் தூங்கிட்டேனா? என்னை எழுப்பக்கூடாதா?

0: பா, ஞானம் அவளை திரும்பி பார்க்கவில்லை. புத்தகத்திலிருந்து கண்களை எடுக்காமலேயே, பாய்லரில் வெந்நீர் இருக்கிறது, புதுப்பால் வாங்கி வைத்திருக்கிறேன், காப்பி டிகாஷனும் இருக்கிறது என்று அடுக்குகிறாள். வெந்நீரில் முகம் கழுவிக்கொள்ளும் போதும் அந்த பாராமுகமான பேச்சுக்கள் நெஞ்சு புண்ணை கிளறி விடுகின்றன. வெந்நீரின் இதத்தில் கண்ணீர் மீண்டும் மீண்டும் பெருகுகிறது. பல் துலக்கி முகம் கழுவி துடைத்துக் கொள்கிறாள். வேறொரு சேலையை எடுத்து மாற்றிக்கொண்டு கைப்பையிலிருந்து தலைநோவுக்கான மாத்திரையுடன் சமையல் கட்டுக்கு வருகையில் ஞானம் ஆவி பறக்கும் காப்பியை கிண்ணத்தில் வைத்துவிட்டு போயிருக்கிறாள். காப்பி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அக்கா அக்கா என்று அழைத்த வண்ணம் வருகிறாள். அவளை காணவில்லை, தோட்டத்திலும் இல்லை. வாயிற்படியில் அவள் நீர் தழும்ப நிற்கையில் ஞானம் தொலைவில் புள்ளி போல் செல்வது தெரிகிறது. எங்கே போகிறாள்? காலனியை விட்டு வெளியே மைதானத்தில் ஜானகி குரல் கொடுத்து கொண்டே வருகிறாள். என்ன மைத்ரேயி, இப்படி இழைச்சி கருத்து போயிட்ட? எந்த மட்டும் இருக்கு எலெக்ஷன் எல்லாம், உன்னை பார்த்து ஒரு மாதம் ஆகிறது. புன்னகையை வரவழைத்துக் கொள்கிறாள். ஆமாம். அக்கா எங்கே போகிறார்? தெரியாதே, உன்னிடம் சொல்லவில்லையா? இல்லை, நான் இப்போதான் தூங்கி எழுந்தேன். என்னமோ சொல்லிட்டு போனா போல இருந்தது, கேட்டேன். ரொம்ப இழைச்சி போயிட்டேன் ஒரு மாசத்தில். உடம்ப பார்த்துக்கொள். நீ ஏன் நிற்பதாக இருந்தாலும் சரி, போனால் போகிறது என்று சொல்லலாம். நீ ஏன் நிற்க மாட்டேன்னுட்டே? உன்னைத்தானே நிற்க வைக்கிறதா சொன்னாப்ல இருக்கு. எனக்கு வயசு பத்தாது, அது அவங்களுக்கு தெரியாது. ஒரே தலைவலி. நான் போய் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு விட்டு திரும்ப படுத்துக்கொள்ளப் போகிறேன். உள்ளே வந்தவள் கோப்பையில் உள்ள காப்பியையும் மாத்திரையையும் பார்த்து கொண்டே பிரமை பிடித்தாற் போல உட்கார்ந்திருக்கிறாள். பிறகுதான் சாப்பிடுவதற்கென்ற நினைவு வருகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். இத்திட்டம் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தொழில் நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டுடன் இணைப்பதோடு இந்தியாவின் உயர்கல்விக்கான சூழலை உருவாக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் கூறினார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின்போது எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடும் 22 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று தெரிவித்தார். இன்று உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு உயிர்களை காக்க தானாகவே முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் கடல்சார் மீன் வளங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாத்திட ஆண்டுதோறும் 61 நாட்கள் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. எனவே நாளை முதல் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் நேற்று 23 அமர்வுகளில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் 3385 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் 1702 வழக்குகளுக்கு ரூபாய் 7,74,82,567 தீர்வு

காணப்பட்டது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

102.81 மணி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் வெரி குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் வணக்கம். இது உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் மகளிர் மற்றும் பங்கேற்கும் ஹை ஸ்னேக் தே மகளிர் உங்கள் சாய்ஸ்.

மகளிர் உங்களுடைய விருப்பப்படல இந்த நிமிஷம் நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண் 2275232 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணுறாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய விருப்பப்படல் FM பிரைன் பவுல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்க வந்திருக்க முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார், அரவிந்த் திருநாமலை.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்?
1: சூரல் எனது படத்துல இருந்து ஏரிக்கரை பூங்காட்ட அந்த பாட்டு.
0: ஓகே மேடம், கால் வழங்க நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேட்ட என்ஜாய் பண்ணுங்க. ஃபம் ரைட் பாடல்.
1: தேங்க் யூ சார்.
0: ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்பாடல் கேட்கலாம் மக்களே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 மற்றும் 2275 235 என்ற எண்களுக்கு.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு வச்சிருக்கேன். மக்களே, உங்கள் சாய்ஸ், மகளிர் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நீங்கள் உங்களோட விருப்ப பாடல்கள் கேட்கலாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யாருங்கிறது அழைப்பது?
2: வணக்கம் சார், குஞ்சிலிருந்து கலைவாணி பேசுகிறேன் சார்.
1: வணக்கம் கலைவாணி மேடம், சொல்லுங்கள், எந்த திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் நான் நிகழ்ச்சியில் ப்ளே பண்ணணும் உங்களுக்கு?
2: படம் வந்து தெரி உன்னாலே என்னாலும் ஜீவன் வாழ்தனு சாங்.
1: ஓகே மேடம், கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் இருங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2275230 என்ற எண்களுக்கு.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 1:16:26 உங்கள் ஜாஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
3: வணக்கம் சார், வாழப்பட்டமலை கலா பேசுற நலமா சார்.
2: நல்ல மேடம், சொல்லுங்க, நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு பிளே பண்ணணும்?
3: கலையறை
2: பத்தின பூசு மஞ்சள் பாடல். கால் பண்ணது நன்றி, உங்களுக்கான பாடல் வருது கேட்டேன்.
3: தேங்க்யூ சார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்னேக் தேய மக்களே. உங்கள் சார் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹாய், ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து அழைப்பது?
2: ஹலோ, வணக்கம் சார், பாண்டியிலிருந்து
1: ஜெயா சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு?
2: படம் ரெட்டை கடை வைத்து சார், பாடல் காஞ்சிப்பட்டு
1: சேலை. ஓகே மேடம், கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு எஞ்ச பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போல.
2: நன்றி சார்.
1: ஸோ மகளிர் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நீங்களும் உங்களோட விருப்பப்படல் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்பப்படலை ஹைஸ் நிகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்க நிகழ்ச்சி மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நீங்க உங்களுடைய விருப்பப்படலை கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடல் எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: எஃப்எம் பிரைன் போ 102.8 நீங்கள் கேட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி ஹாய்ஸ் நிகதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹாய்ல வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது? வணக்கம் மேடம், சொல்லுங்க நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு பிளே பண்ணணும்?
1: அநேகன் படத்துல இருந்து தொடுவனம் சாங்.
0: ஓகே மேடம், கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டேன் சொல்லுங்க. எஃப்எம் பிரைன் போல தேங்க்யூ. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோட விருப்ப பாடல் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண் 2275230 என்ற எண்களுக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பிற்பகல் 3 மணிக்கு.
3: My name is Jeevagavashini.
4: Hi, நான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
3: போறேன்.
5: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
2: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
6: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
2: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
7: தொட்டா
2: தூக்கிடுவாங்க.
7: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க.
7: சொன்ன
2: உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
7: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:44 என்ற எண்களுக்கு ஒருவேளை நீங்க வெளியூர் நேரா இருந்தா இல்ல மொபைல் போன் ட்ரை பண்ணுங்க, 0417 என்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை FM பிரைன் போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

சாய்ஸ் நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நேர்வு தந்ததுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறும். நேரம் வந்தாச்சு, தொடர்ந்து கேளுங்கள் FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட மனசுல என்னைக்குமே நீங்காம இடம் பிடிச்ச திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். என்ன உங்க ஆனந்தி நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் இளையராஜா இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் பாடியது புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து TM சவுந்தரராஜன் S ஜானகி பாடியது, தீபம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

காலத்தை வென்ற கணங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போல நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாலமுரளி கிருஷ்ணா பாடியது, கவிக்கோயில் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு கேட்கலாமா? MS விஸ்வநாதன் இசையமைத்து பி. சுஷீலா பாடியது நாளை நமதே திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: கருவேப்பிலைய நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சு சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் கேட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தலைமுறையா 2:44:36 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இதய கனி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: மிச்சமான அந்த 4000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.7. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக அபூர்வ ராகங்கள் படத்துல இருந்த பாட்டு வருது, கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 3:01 ஆகுது. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ்ல நான் உங்க ஆனந்தி. சோ இந்த ஷோ வந்து கிட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ தான். சோ அவங்க மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இந்த ஷோல கிட்ஸ் வந்து கால் பண்ணி ஜாலியா பேசலாம், அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணலாம், பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், என்ன செய்யலாம். இது அவங்களோட டைம் தான் இந்த 1 hour. சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275230.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 3:06 ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் கிட், ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்க, உங்க பேர்
1: என்ன?
0: தரண்யா. தரண்யா, நம்ம யூஸ்வலா பேசுறது தானே, என்ன ஆச்சு தரண்யாக்கு? இன்னைக்கு ஒரே பயமா இருக்கு. என்ன தரண்யா ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, எங்க போனீங்க நீங்க? இங்கதான் இருக்கீங்களா?
1: ஆமா
0: ஆமா. என்ன உடைய வெக்கமா? அதுக்கு பதில் இல்லையா தரண்யா? என்ன ஆச்சு, இன்னைக்கு பேசுற மூடு இல்லையா தரண்யாக்கு? சரியா கேக்கலையா? ஏன் கேக்கல? எனக்கு நல்லா கேக்குது நீங்க பேசுறது. நீங்க பேசுறா கேக்கும், கேக்குதா? இப்ப மட்டும் கேக்குதா தரண்யாக்கு? சரி சொல்லுங்க தரண்யா, என்ன ஸ்டாண்டர்ட் போறீங்க? பேசலாமா? ஓகே தரண்யா, நீங்க பேசுறது வந்து எனக்கு சரியாவே கேக்கல. சிக்னல் கிடைக்கிற மாதிரி நின்னு இருக்கீங்களா நீங்க? ஓ, அம்மா சொல்றதுதான் சொல்லுவாங்க. எனக்கு தரண்யா என்ன மூட்ல இருக்கிறாங்கன்னு தெரியலையா, ரொம்ப அப்செட்டா இருக்கீங்களா? சிக்கன் மட்டன் எல்லாம் எதுவும் குடுக்கலையா இன்னைக்கு உங்களுக்கு? பிடிக்கும் இல்ல இன்னைக்கு குடுக்கலையா உங்களுக்கு? ஒருவேளை அதனால நீங்க ஏதோ அப்செட்ல இருக்கீங்களா?
1: நினைக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க தரண்யா, இன்னைக்கு போயம் சொல்ல போறீங்க? ஓகே, என்ன 4th ஸ்டாண்டர்ட் போயமா இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததா?
1: ஓகே.

0: into winning. It does not take a new day to make a brand new day. It only takes a deep desire to plan with all your heart to make better. So be forgiving and to add a little sunshine to the world in which we are living.
1: என்ன முடிச்சிருச்சா?
0: இல்ல.
1: ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: So never give up in this fight and think that you are through for this always tomorrow and have the hope of starting new by Helen Steiner Knight.
1: என்ன சொல்ல போறீங்க?
0: We must never give up. Hope we must always listen to do things nicely. அப்படினா தமிழ்ல வந்து நம்ம வந்து நம்மளோட கான்ஃபிடன்ஸ் விடாம நம்ம கனவுகளை
1: எனக்கு ஏதோ வெள்ளக்காரங்க கூட பேசின மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்படி பயங்கரமா பேசுறீங்களே, எப்படி அது? உங்க மிஸ் சொல்லி தராங்க, ஆனா நீங்க அத கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க இல்லையா? என்னன்னு தெரியல, மட்டன் கம்மி ஆயிடுச்சா இல்ல சிக்கன் கம்மி ஆயிடுச்சா? தேங்க்யூ. பாருங்க, எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றது வந்து தரண்யாக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து எனக்கு தமிழ்லயே வந்து அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஷோல கலந்துட்டு பேசலாம். ஸோ கால் பண்ணுங்க 2217601 2275230.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. 3:15 ஆகுது. சோஃபம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஒரு கிட் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நம்ம பேசலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? போகுது ஜாலியாவே சொல்லலையே சாய் பிரக்யா. ஜாலியா இருக்கு. சரி, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜாலி வருது. சொல்லுங்க சாய் பிரக்யா, இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க என்ன பண்ண போறீங்க? அடேங்கப்பா, அத்தனை தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் பாட்டியும் வந்து அவ்ளோ ஒரு அஃபெக்ஷனோட இருப்பீங்களா? பாட்டி சொல்றதெல்லாம் கேக்குற பொண்ணா நீங்க? அப்படிதானே? என்ன சாய் பிரக்யா டக்குன்னு சத்தத்தை காணும். என்னாச்சு சாய் பிரக்யா? சரி, ஓகே, நீங்க வாங்க. நீங்க சிட்டில கேங்கெல்லாம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நம்ம அதுக்கு போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஓகே
0: ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: பிள்ளை தமிழரணி, கிளமகம், உலா, கோவை, அண்டாடி, கூடு, பல்லு, குறவண்டி, மாலை, சடகம், சிம்மி, சிந்து, அம்மாலை, ஊசல், தாளம்.

0: ஐயோ பிள்ளைக்கு மூச்சு வாங்குது. சொல்லுங்க. ஓகே பிரக்யா, பிரக்யா நீங்க பேசுறது கிளியர். சரி சொல்லுங்க. சிக்னல் கிடைக்கிற மாதிரி நில்லுங்க, பாதி தான் கேக்குது, பாதி கேட்க மாட்டேங்குது. எனக்கே தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. எவ்வளவு தூரம் சொல்றீங்க நீங்க, நான் கவுண்ட் பண்ணினே வந்தேன். ஒரு 25-30க்கு மேல நான் என்னால கவுண்டே பண்ண முடியல. இவ்வளவு நல்லா அழகா சொன்னீங்க. சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும் தெரியுமா பிரக்யா? ஆனா சூப்பரா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இவ்வளவு சொல்றதுலாம் பெரிய விஷயம். மூச்சு வாங்கி வாங்கி விடாம தொண்டை வலிச்சாலும் பரவாயில்ல, பாட்டிலாம் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து ட்ரை பண்ணீங்க, பயங்கரமா வந்து சொன்னீங்க. சரி பாட்டு கிளாஸ் போறீங்களா இப்ப நீங்க?
1: இல்ல.
0: இல்லையா? ஏன், என்னாச்சு, லீவ்லயே முடிச்சிட்டீங்களா பாட்டு கிளாஸ்?
1: ஆமா.
0: ஓஹோ சரி, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். என்னாச்சு திடீர்னு கேட்டவொடனே வரலையா பிரக்யாக்கு?
1: என்ன
0: பாட்டு பாடுறது?
1: என்ன
0: மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்குமோ அந்த பாட்டு பாடுங்க. என்னமா
1: தமிழ்
0: என்னதுமா இப்போ நீங்க சொன்னீங்க, எனக்கு சரியா புரியவே இல்ல. என்னதுமா இது, இலக்கியமா? அப்படியா? ஐயோ பிரக்யா உங்ககிட்ட இருந்து அப்படியா? பாருங்க நீங்க எவ்வளவு சூப்பரா வந்து பேசுறீங்க, எவ்வளவு இலக்கியங்கள்லாம் சொல்றீங்க பாருங்க, எனக்கு தெரியவே இல்ல. நீங்க பிரக்யா நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து கத்துக்கிறேன். எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க நீங்க?
1: சாட்டர்டே
0: சண்டே தான் ஃப்ரீயா இருக்காங்க பிரக்யா.
1: ஓகேவா?
0: ஓகே.

0: ஓகேயா? பாய்.
1: பாய்.
0: ஓகே பாய். பாருங்க எவ்வளவு பிரக்யா வந்து பாருங்க. அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஒரு கட்டத்துல அவங்க பேச பேச அந்த அளவுக்கு அந்த புள்ள எவ்வளவு சூப்பரா வந்து பேசினாங்க. எவ்வளவு இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள்லாம் வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா. சோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸ் இந்த அளவுக்கு இல்ல, இதை விட சூப்பரா கூட டேலண்டா இருக்கலாம். சோ நீங்களும் இந்த ஷோல கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230.
2: உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா ய அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: MARS 2015 சுமத்தேரி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. 3:31 நொடிகள் ஆகுது. இப்ப ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்ம ஷோல கிட்ஸ் எல்லாம் கால் பண்ணி பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்து வரக்கூடிய கிட் யாரு? ஹலோ,
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம்,
3: சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
4: என்ன
3: கூட்டிட்டே போலயே நீங்க? என்ன
4: கூப்பிட்டு?
3: சரி, ஓகே, சக்தி பாலன் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம ஷோல? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க?
4: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
3: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்களா? இப்ப புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்களா இந்த வருஷம் உங்களுக்கு?
4: எஸ்.
3: அப்படியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், பேர் சொல்லுங்க பார்க்கலாம்.
4: பேரு
3: தெரியாம எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ, ஃப்ரெண்ட் பேரு தெரியலனா அது தப்பு இல்லையா?
4: தப்புதா?
3: அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். என்னடா இது, நம்ம பேர் நம்ம கிட்ட நல்லா பேசுறான், நம்ம பேரே தெரியலையேன்ட்டு அவன் ஃபீல் பண்ண
4: மாட்டானா?
3: சரி, ஓகே, என்ன ரைம் சொல்ல போறீங்க?
4: ஆடலாம் அந்தரே.
3: ஆ, சரி, ஓகே, ஆடலாமா?
4: எஸ்.
3: ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஆடலாம் ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம் பாடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே குதிக்கலாம் குதிக்கலாம் குதிக்கலாம் குதிக்க தாயல் தட்டலாம் தட்டலாம் தட்டி கொண்டே சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்.
3: இப்ப சக்தி பாலன் சிரிக்கிறாங்களா? என்ன சிரிக்கிறீங்களா இல்லையா சக்தி? ஹலோ சக்தி, கேக்குதா நான் பேசுறது?
4: கேக்குது.
3: அப்புறம் எங்க போனீங்க நீங்க? சிரிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டா பதிலே காணோமே. தூங்கிட்டீங்களா?

0: சூப்பரா சொல்லி கொடுத்தாங்களா? சரி ஓகே, சூப்பரா சொன்னீங்க சக்தி. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா?
1: இல்ல
0: இல்ல, அவ்வளவுதான். அப்ப நம்ம முடிச்சுக்கலாம் இல்லையா?
1: எங்க ஃப்ரெண்ட் சொல்ல போறாங்க.
0: உங்க ஃப்ரெண்ட் சொல்ல போறாங்களா? இப்ப அடுத்து உங்க ஃப்ரெண்ட் இப்ப என்கிட்ட பேச போறாங்களா? ஹலோ
1: ஹலோ,
0: என்னாச்சு சக்தி? ஃப்ரெண்ட் இருக்காங்களா, பேச போறாங்களா இப்போ என்கிட்ட? ஆமாவா? சரி ஃப்ரெண்ட் கிட்ட கொடுங்க. ஹலோ
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா. நீங்க சக்தியோட ஃப்ரெண்டா?
1: ஆமா.
0: உங்க பேர் என்ன?
1: பிரபீஷன்.
0: ஓ, என்ன சரண், திரும்ப சொல்லுங்க. சரி ஓகே, என்ன என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கம்மா? என்ன சொல்ல போறீங்க நீங்க? ரைம் சொல்ல போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, என்ன சொல்ல போறீங்க? ஸ்டோரி சொல்ல போறீங்களா? ABCD ரைம்ஸ். ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கத்துக்குவேன். சொல்லி தரீங்களா? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இது பாருங்க, எனக்கு ABCD-யும் தெரியாது, நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ரைம் சொல்லலாம் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்கம்மா. ஹலோ தம்பி, கேக்குதா உங்களுக்கு? தம்பியா பாப்பாவா? தம்பி, ஹலோ. சரி ஓகே, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சி திருப்பி அவங்க லைனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாட்டு பிளே பண்ண போறோம் திரு படத்துல இருந்து. சோ இந்த ஷோல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸும் வந்து பேசலாம். சோ கால் பண்ணுங்க 2277607625230.

0: ரெயின்போ கிட்ஸ் கேட்டு இருக்கீங்க. 3:40 ஆகுது. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கிட், ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆஹா, நான் சொல்ற மாதிரியே சொல்றாங்களே, யார் பேசுறது? உங்க பேர் என்ன? பிரகதீஸ்வரன். ஓ, இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டமே, சக்தியோட ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசினாங்களே, பிரகதீஸ்வரன் அவங்க தானா? நடுவுல எங்க போயிட்டீங்க? நான் பேசினா எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லையே. சரி, சிக்னல் ப்ராப்ளம், அதனால கேக்கல, அத நம்ம விட்டுருவோம். நீங்க ABCD ரைம்ஸ் வந்து எனக்கு சொல்லி தரேன்னு சொன்னீங்களே, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க பாக்கலாம். அடேங்கப்பா, ஏ அப்படின்னு ஆரம்பிச்சீங்களா? ஏ பிரகதீஸ்வரன். உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க வீட்டுல எல்லாம்? பிரகதீஸ்வரன் ஃபுல் நேம் சொல்லி கூப்பிடுவாங்களா, எப்படி கூப்பிடுவாங்க? அப்படிதான் கூப்பிடுவாங்களா? ஷார்ட் எல்லாம் கூப்பிட மாட்டாங்களா? பிரகதீஸ்வரன் எப்படி, நல்ல பையனா? ஓகே பிரகதீஸ்வரன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? வெளியில போக ரொம்ப பிடிக்குமா, விளையாட ரொம்ப பிடிக்குமா, எப்படி பிடிக்கும் உங்களுக்கு சொல்லுங்க? வெளியில போகிறதுக்கு யார் கூட போறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அம்மா கூட
1: போறது.
0: அப்பா தான் பைக் எல்லாம் வச்சிருப்பாரு, அப்பா கூட அப்படியே ஜாலியா போலாம். எதனால அம்மா கூட போறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அப்படியா, சரி. அம்மா கூட எங்க போக பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே எங்க
1: அக்கா இருக்காங்கல்ல, அங்க
0: அக்கா இருக்கிற இடத்துக்கு போக பிடிக்குமா உங்களுக்கு? இங்க வரீங்களா? என்ன கேள்வி கேட்டாலும் ஆமா இல்ல அவ்வளவுதான் இல்லையா? ஓகே பிரகதீஸ்வரன், நெக்ஸ்ட் டைம் நீங்க கால் பண்றப்ப ஜாலியா பேசணும், ஓகேவா?
1: சரி.
0: ஓகே, நிறைய விஷயம் கத்துக்கிட்டு வந்தா எனக்கு நீங்க சொல்லி தரணும். ஓகே
1: ஓகே
0: ஓகே, பாய்
1: பாய்
0: பாய். பாருங்க, அவர் பிரகதீஸ்வரன் வந்து எவ்வளவு அவரும் நிறைய ட்ரை பண்ணாரு, இருந்தாலும் கொஞ்சம் வெக்கப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, எனிவேஸ் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் இந்த ஷோல பேசலாம். சோ கால் பண்ணுங்க 2277170 and 2275230.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

₹100 முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கிட் யாரு? ஹலோ.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
2: என் பேர் பாலமுருகன்.
1: நான் ஹே பாலமுருகன், எப்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேசுறோம் நினைக்கிறேன். என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு, பரவாயில்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சொல்லுங்க பாலமுருகன், இப்ப என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ஒருத்தவங்க ரெண்டு பேர் பேர்லாம் இல்லையா?
1: முன்னாடிலாம் நான் கேட்டா என்ன சொல்வீங்க, ஒரு ஃப்ரெண்டு பேர் சொன்னா இன்னொருத்தவங்க கோச்சுக்குவா, எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னீங்க. இப்ப என்ன பேர்லாம் சொல்றீங்க, மாறிட்டீங்களோ?
2: அவன்தான் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கான்.
1: ஓ அப்படி, அதனால இப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா நீங்க? ஓகே பாலமுருகன், இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பண்ண போறீங்க?
2: நான் வந்து பாட்டு பாட போறேன்.
1: பாட்டு பாட போறீங்களா? என்ன பாட்டு?
2: முட்டை கலக்கி.
1: முட்டை கலக்கியா? சண்டே ஸ்பெஷலா இது? அது வரைக்கும் தான் தெரியுமா? என்ன முட்டை கலக்கின்றதுனா என்னது? அது சாப்பிடுற ஐட்டம் தானே, உங்களுக்கு பிடிக்குமா அது? சாப்பிட்டதே இல்ல. பாருங்க, அந்த ஏக்கத்துலதான் புள்ள இந்த பாட்டு பாடுது. சரி ஓகே, வேற என்ன தெரியும் பாலமுருகனுக்கு? வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு? ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கு? என்னமா? ஹிந்தி கத்துக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது, ஏபிசிடி தெரியாது, எல்லாம் நம்ம கிட்ஸ் கிட்ட இருந்தா கத்துக்கிறேன். ஏதாவது எனக்கு சொல்லி கொடுங்களேன் பாக்கலாம். ஆப்கா நாம் கியா ஹே, ஏதாவது ஏதாவது சொல்லுங்க. எனக்கு
2: என்ன சொல்லுவீங்களா?
1: காய்கறி, சாப்பாடு ஐட்டத்துல ஏன் இன்னும் ஹிந்தில நீங்க படிக்கல?
0: இந்த ஷோல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸும் வந்து கலந்துக்கலாம். சோ கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும்.

0: கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. சோ ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவா வரக்கூடிய கிட், ஹலோ.
2: ஹலோ,
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: வைஷ்ணவி.
1: ஹே டாக்டர், எல்லாருக்கும் ஃப்ரீயா ட்ரீட்மென்ட் பண்ண போற டாக்டர் தானே?
2: ஆமா.
1: ஓ, சொல்லுங்க வைஷ்ணவி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சார்.
1: ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோம். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம ஷோல?
2: ஆத்திச்சூடி.
1: ஆத்திச்சூடி சொல்ல போறீங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இப்போ?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: 4th ஸ்டாண்டர்ட் போயுமே நீங்க ஆத்திச்சூடி தான் சொல்வீங்களா? சரி, பரவாயில்ல. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய எனக்கு சொல்லணும். ஓகே, பாட்டு பாடணும். ஓகேவா? இப்ப நம்ம ஆத்திச்சூடி சொல்லலாமா? ம், சொல்லுங்க. ஹலோ வைஷ்ணவி. வைஷு சொல்லுங்க.
2: அந்த டே பசுமையாச்சே மகவாய் இளைய தன்னை உருமாக்கி இங்கே செய்து மிச்சு மறுத்தன்றே உங்களை வீணாக்காதே உங்களை சுத்தமாக்கி எரிப்பதை சிக்கனமாக்கி
1: அப்படியா? சூப்பரா சொன்னீங்க வைஷு. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க எனக்கு பாட்டு பாடுறீங்களா இல்ல இப்பயே பாட்டு பாடுறீங்களா? பாடுறீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டா? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே, என்னாச்சு வைஷு? ஏதோ பாட்டு வரலையா? தளபதி கச்சேரியா? கச்சேரி ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட்
2: பண்ணுங்க. கொஞ்சம் நம்பிக்கையா சேவி இருச்சு தடா காலம் பொறச்சுதடா தனக்கனு வாழாத நீ தனக்கனு தாழாத ஏன்னே திருத்திட போறானே தெலுங்கானமா தளபதி பிளாஸ்டே பிளாஸ்டே எங்கடாவி கச்சேரி தளபதி கச்சேரி மாவட்ட பாப்பங்க எங்கனாவி கச்சேரி தளபதி கச்சேரி கொடியில கொடியை பறக்க விட்டு விருது வச்சு ரெயின்போ கிட்ஸ் இருக்கு. இந்த ஷோல உங்களோட கிட்ஸும் வந்து பேசலாம். சோ இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவா பாட்டு கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆல் த ஷோ. கட், கேமரா ரோலிங். சண்டேவை செம ஃபன் டேவா மாற்றக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கட் கேமரா ரோலிங் தாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோ பிளே பண்ணுவோம். அந்த ஆடியோலாம் கேட்டுட்டு நம்ம லிசனர்ஸ் எல்லாமே ஆக்டர் ஆக்ட்ரஸாகவே மாறிடுவாங்க. இன்னைக்கு யார் யார் எந்த ஆக்ட்ரஸாக மாறப்போகிறாங்க, எந்த ஆக்டராக மாறப்போகிறாங்க அப்படின்னு உங்கள் கூட வெளியிலேருந்து கேட்குற மாதிரி நான் உள்ளேருந்து கேட்கறதுக்காக ரெடியாக இருக்கிறேன். ஸோ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடல் வருது, இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கான ஆடியோ எல்லாம் எடுத்து வச்சு பிளே பண்ண காத்துட்ருக்கேன். இந்த ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2275230. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. 4:07 ஆகுது. எஸ், நான் உங்க ஆனந்திதா, தமிழோட கட் கேமரா ரோலிங்ல. சோ இந்த ஷோல வந்துட்டு நம்ம தமிழ் வந்து சூப்பரான டைலாக் வந்து பிளே பண்ணீங்களா? தமிழ்
4: இன்னும் பிளே பண்ணல. நாம பிளே பண்ணிட்டோம்னா அவங்க டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடகடன்னு சொல்லுவாங்கன்றதுனால ஆன் தி ஸ்பாட் சஸ்பென்ஸா வச்சிருக்கேன்.
3: அப்படியெல்லாம் வேணாங்க, நம்ம நேயர்கள் வந்து பாவோம். சோ நீங்க முன்னாடியே நீங்க பிளே பண்ணீங்கனா தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அப்படி பயங்கரமா வந்து சொல்லுவாங்க.
4: ஒரு த்ரில்லிங்கா இருக்கலாம் இல்லையா? சரி, நீங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறீங்க, அதனால என்ன பண்ணிடலாம், பிளே பண்ணிடலாம்.
3: பிளே பண்ணிடலாமா? சரி, ஓகே.
5: என்ன
3: டயலாக் இது தமிழ்?
4: அதனாலதாங்க சொன்னேன், பிளே பண்ணலாம். நீங்க சஸ்பென்ஸ் உடைச்சிட்டீங்களே.
3: இதுவே சஸ்பென்ஸா?
4: ஆமாங்க, மானஸ்தன்ங்கிறது எவ்வளவு பெரிய சஸ்பென்ஸ்ங்க.
3: பயங்கரமான சஸ்பென்ஸ் தான். சோ நம்ம நேயர்கள் வந்து இந்த ஷோல கலந்துக்கணும் அப்படின்னா என்ன நம்பருக்கு கால் பண்ணணும்? நம்ம தமிழ் வந்து தமிழ்ல சொல்லணும். அந்த நம்பரை எப்படி சொல்லுவீங்க? அவர் எப்படிலாம் சுத்தி வளைச்சு தமிழ்ல சொல்றதுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள்லாம் வந்து கலந்துகிட்டு இப்ப பிளே பண்ண அந்த டயலாக் நாங்க மறுபடியும் உங்களுக்காக ஒரு தடவை நாங்க பிளே பண்றோம். சோ அதை நல்ல தரவா கேட்டுட்டு வந்து எனக்கு அப்போ ஒரு தடவை பிளே பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாம சூப்பரா வந்து அந்த டைலாக பேசுவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அந்த டைலாக்
4: நம்ம என்ன பாருங்களேன். நம்ம நேயர்கள்லாம் ஷார்ப்புங்க. அதுவும் சின்ன டைலாக். அவங்க வந்து கேட்பாங்க, என்னங்க எங்க திறமைக்கு இது மாதிரி சின்னதா கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க தான் போறாங்க பாருங்களேன்.
3: சரி, நான் பாக்குறேன். இப்ப நம்ம டைலாக இன்னொரு தடவை கேட்டுருவோம்.
4: கண்டிப்பா.
5: இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க.

0: கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் பிரைன் போல. நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் யாருங்கிறது பேச போறாரு. அவர் டைலாக் கேட்டுட்டாரா கேட்கலையா, ஆன் த ஸ்பாட்ல தான் கேட்டுட்டு சொல்ல போறாரா, இல்ல டைலாக் கொஞ்சம் ஒரு தடவை பிளே பண்ணி காட்டுங்க அப்படின்னு வழக்கமா எல்லாரும் சொல்றதான் சொல்ல போறாரா அப்படிங்கறத கேட்கறதுக்காக நானும் உங்களோட ஆவலா இருக்கேன். சோ பேசிடலாமா? வணக்கம். வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? ஓகே சார், டைலாக் கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைலாக்
1: திரும்பின
2: பக்கம் எல்லாம்
3: இவருதான்
4: மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே.
3: பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க.
0: ஐயப்பன் சாருக்காக மறுபடியும் அந்த டைலாக போட்டு காட்டிட்டோம். இப்ப அவர் பேச போறாரு நினைக்கிறேன். ஐயப்பன் சார் ரெடியா?
5: ரெடி.
0: உங்களுக்கு கிளாப் தட்டிடலாமா?
5: தட்டிடலாம்.
0: கட் கேமரா ரோலிங்.
5: இவருதான் மானத்த மூஞ்சி பத்தில மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்பரை படுத்திருந்தாரு, அப்படின்னா அவருக்கே தெரியும்.
0: சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வருது போல. என்ன சார் ஜாலியான டைலாக் இது, ஒரு மாதிரி இதா சொல்லிட்டீங்க, ஏன் என்னாச்சு?
5: சரியா கேக்கல.
0: சரியா கேக்கல.
5: நீங்க ஒரு வாட்டி பேசுங்க எனக்காக.
0: பாத்தீங்களா, ஷோ உங்களுக்காக, ஆனா நீங்க எங்களுக்காகன்ற மாதிரி மாத்திடுறீங்க. நான் சொன்னா ஆனந்தி, நம்ம நேயர்கள் ஷார்ப் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா,
1: பயங்கர ஷார்ப்பா தான் இருக்கு, தெரியுது எனக்கு கூட பாருங்க, கையெல்லாம் கீறிடுச்சு அப்படியே, அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்காங்க. ஓகே ஐயப்பன் சார், பட் நீங்க வந்து கொஞ்சமா கேட்டேன்னு சொன்னாலும் டைலாக் எல்லாம் கரெக்டா தான் சொன்னீங்க, அதுல எதுவும் பிரச்சனை இல்ல. பட் இன்னும் நல்லா ஜாலியா வந்து சொல்வார் இல்லையா கவுண்டமணி சார், அவருடைய இதுல சொல்வாரு. ஐயப்பன் சார் உங்களுடைய ஒரு ஸ்லாங்ல நல்லா அழகா சொல்லுங்க பாக்கலாம். யாரோ ஒருத்தவங்க வச்சுக்கலாம், நீங்க சொல்லுங்க.
5: அதா பாத்தியா, இவர்தான் மானசன். மானசனா? மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்பரை படுத்திருந்தாரு, அப்புறம் பாத்துல
1: பாக்கலாம், படுத்ததோட முடிஞ்சிருச்சு. ஓகே
0: ஓகே சார், ஆனா சூப்பரா இந்த செகண்ட் இது வந்து நல்லாவே சொன்னீங்க. ஆத்தா இவர் தான் மானசன் அப்படின்னு போது அந்த ரைமிங் அந்த நல்லா இருந்துச்சு.
5: நன்றி.
0: ஓகே, அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
5: நன்றி.
0: ஓகே நேயர்களே, நீங்களும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண கால் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2752230. ஆனந்தி நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல சொல்லிட்டேன், சந்தோஷமா?
1: ரொம்ப சந்தோஷம் தான். சரி, இப்ப என்ன பாட்டு கேட்க போறோமா?
0: கண்டிப்பா.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஆவலா இருக்கேன். வந்திருக்க நேயர் யார் எங்கிறது பேசுறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க சார்?
1: தமிழ் சாருக்கும் ஆனந்தி மேடமுக்கும் வணக்கம் சொல்வது இளமங்கலம் ஆறுமுருகன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் டயலாக் கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: ஓகே, சொல்லிடுறீங்களா டயலாக? உங்களுக்கு கிளாப் தட்டலாமா?
1: தட்டலாம் சார்.
0: சரி, ரொம்ப ஆர்வமா இருக்காரு, டக்குன்னு சொல்லிடுவார் போல. சின்ன டயலாக் இருக்கே. சரி, கேமரா ரோலிங்.
1: இவர் தான் மானஸ்தான். ஏன் இவருக்கு பெயர் வைக்கலையா? வணக்கம் வணக்கம். வைக்கும் போது குப்புரம் படுத்திருந்தாரு, நிமிந்து குப்புரம் படுத்திருந்தபடி நிமிந்த பிற்பாடு தான் பேர் வச்சோம்
0: சார்.
2: அதாவது நம்ம தமிழ் வந்து ப்ரோக்ராம் பண்றாங்கன்றதுக்காக அவ்வளவு ஒரு தூய தமிழ்லயும் அழகா அந்த டயலாகையும் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க.
0: டயலாக எப்படின்னா, இவர் தான் மனத்தன்,
2: அவரே தான் இவர், இவரே தான் அவர்.
0: பழைய படங்கள் சார், அந்த ஃபன் ஷோன்னு சொல்லியிருந்தேன் ஷோவோட ஸ்டார்டிங்ல, அதை நீங்க இன்னும் ஃபன் ஷோவா மாத்தி இங்க போல. மறுபடியும் ட்ரை பண்றீங்களா? டயலாக் ஒரு தடவை போடுவா?
2: இல்ல, ஆக்சுவலா இதுவும் நல்லா இருக்குல்ல,
0: இது ஒரு வித்தியாசமா இருக்கு.
1: சுவாரஸ்யமா வரும் சார்.
0: ஓகே, அதாவது இது முருகன் சார் ஒரு ஸ்டைல்.
2: ஆமா,
0: அப்படிதான் நாம எடுத்துக்கணும்.
2: எவ்வளவு அழகான ஒரு தமிழ் அந்த டயலாக் வந்து சொல்லியிருக்காரு.
0: அழகா அவரோட மாடுலேஷன்ல கொண்டு வந்துட்டு அவர் அதை எப்படி கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா? கற்பனை திறன்,
2: அதான் கிரியேட்டிவிட்டி.
0: மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை டயலாக் போட்டுங்களா?
1: போடுங்க சார்.
0: ஓகே,
3: இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே.
4: பேர் வைக்கும் போது குப்புற படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க.
0: கேட்டீங்களா?
1: கேட்டு சாரு,
0: ட்ரை பண்ணலாமா?
1: இவர்தான் மானஸ்தான். இவர் பேர் வைக்கலீங்களா? வணக்கம்.
0: நீங்க ட்ரை பண்ணதும் சரி உங்க மாடுலேஷன் சரி சூப்பரா இருந்தது.
1: நன்றி சார். உங்க இருவருக்குமே மாலை நன்றி.
0: நன்றி சார்.
2: நன்றி நன்றி. ஓ, மாலை நன்றி. ஏதோ ஒரு டிஃபரண்ட் தான், எல்லாமே வித்தியாசம் தான் அவர்கிட்ட.
0: நான் ஷோ பண்றது தமிழ்னு சொன்னே நீங்க நம்பர தமிழ்ல சொல்ல சொன்னீங்க பாத்தீங்களா?
2: ஆனா ஒரு டயலாகே வந்து எவ்வளவு ஒரு தூய தமிழ்ல
0: கொண்டு போயிட்டாரு. சோ இந்த ஷோ இவ்வளவுதான் ஃபன்னா போக போகுதுன்னு நினைக்கிறேன்.
2: பயங்கர ஃபன்.
0: கண்டிப்பா
2: ஐன கட்டானதெல்லாம் கேக்குற அளவுக்கு ஃபன்.
0: அடுத்ததா யார் வருவாங்கன்றது இந்த பாட்டுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி,
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நேரம் 4:19 நேயர்கள் கேட்டு ரசித்திருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். என் கூட ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க. இப்ப நாம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு உங்களை போல

0: கேமரா ரோலிங் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ப்ரைன் போல. என் கூட ஆர்ஜே ஆனந்தி ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிறாங்க.
1: இதுவரை அடிக்கடி வேற ஞாபகப்படுத்துறீங்க.
0: ஆமாங்க, கூட இருக்கிற கோஆர்டினேட்டர் நீங்க. வணக்கம். வணக்கம்,
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்
0: பேசுறேன்.
2: எனக்கு இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணிட்டு சொல்லிடுங்க சார்.
0: என்ன சார் நீங்களும் எல்லாரும் மாதிரியும் கேக்குறீங்க, நீங்க எக்ஸ்ட்ராஆர்டினரி லிசனர்னு நாங்க நினைச்சோம்.
2: ஆமா,
0: அதனால நீங்களும் திரும்ப தான் கேக்குறீங்க. அதே பட்டன் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா?
2: அதே தான் சார் வேணும்.
0: ஓகே, திரும்பவும் ப்ளே பண்ணிடுறேன்.
3: அதா இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே.
4: பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க.
0: கேட்டிங்களா சார்?
2: ஆ கேட்டே சார்.
0: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
2: ஆ இவர் பேர் என்ன? இவர் பேரா? இவர் பேர் தான் மானஸ்தன். பேர் வச்ச போது இவர் மூஞ்சியை பார்த்திருக்காங்களா?
0: என்ன சார் ஆச்சு?
2: இல்ல, வச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க மூஞ்சியை பார்த்தாங்க.
0: அச்சோ, டைலாக்ல ஒரு சின்ன பிழை இருக்கே.
2: நீங்க
0: பேசுவீங்கன்றது நான் ஒரு நம்பிக்கை.

0: கூட இருக்கேன், என் நம்பிக்கையை காப்பாத்துவீங்களா?
1: கண்டிப்பா.
0: ஓகே, இப்ப உங்களுக்காக அடுத்த டைலாக் வருது, சோ கவனமா கேளுங்க. என்ன சார் கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: ஓகே, இந்த டயலாக் உங்களுக்கு பக்காவா வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளாப் தட்டிடலாமா?
1: கண்டிப்பா.
0: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
1: என்ன திருவாரூர் பாட்டில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பாட்டில கூப்பிட்டாங்க, ஏன் காரக்குடி பாட்டில கூட கூப்பிட்டாங்க. அந்த பாட்டிக்கெல்லாம் போகாம என் கேரகம் இந்த கரகட்டு பொம்பளை வந்து
2: மாட்டிக்கிட்டேன். நினைச்சு சத்தமா பேசிட்டீங்களோ?
1: அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல ஜாக்கி ஜாக்சன் கூப்பிட்டாங்க.
2: ஜாக்கி ஜான்
0: அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
1: தேங்க்யூ சோ மச் சார், பை பை.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 4:34:35 கேட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலிங். இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றும் 2275230.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 4:39 ஆயிடுச்சு. ஆனந்தி, இப்ப எந்த காலர் வர போறாங்க, என்ன பேச போறாங்கன்னு கேக்குறதுக்கு ஆவலோட இருக்கேன். கேட்டுலாமா?

0: கேட்கலாம் கேட்கலாம். டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டீங்க என்ன? அதான்
1: எவ்வளவு ஃபன்னா போயிட்டு இருக்கு நம்ம ஷோ. நீங்க என்ன திடீர்னு தூக்கன்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
0: ரொம்ப நேரமா நீங்களே ஃபன்னு ஃபன்னுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த ஃபன் எலமெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டேன்.
1: இப்ப இப்ப இப்ப கேட்க போறீங்க?
0: அப்படியே கேக்குறேன், ரெடியா தான் இருக்கு.
1: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம், வணக்கம். கலா பேசுறேன்.
1: இருவரும் நலமா? நலமா இருக்கிற மேடம். இப்ப பாருங்க, கலா மேடம் வந்துட்டாங்க, ஷோ அப்படியே தெரிக்க போகுது.
0: அப்படியா?
2: நானே தூங்கி தான் சேர்ந்து வந்திருக்கேன்.
0: பாத்தீங்கல்ல, சண்டேனா அப்படிதான்.
1: உங்க வேவலன்ட் எங்கெங்கயோ வேலை செய்யுதுங்க.
0: ஆமாங்க.
1: ஓகே, டைலாக் சொல்லிடலாமா? கிளாப் தட்டிடலாமா?
0: அமெரிக்காவுக்கு போனாரு.
1: முன்கூட்டியே வேற சொல்லிட்டாங்க, பொறுப்பு துரப்பு. அதாவது இதுல ஏதாவது தப்பு வந்தா காரணம் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டயலாக் ட்ரை பண்றீங்களா?
2: ட்ரை பண்றேன் சார். டக்கடன மறந்துறேன் சார். நானே எது ட்ரை பண்றேன் சார்.
1: ஓகே, ட்ரை பண்ணுங்க.
2: என்ன இவரு மனசா? என்ன மனசனா? அவர் பேரு மனசா மூச்சு இருக்கு. அவர் குப்பர பத்தல அவர் பேரு மறந்துறேன்
0: சார். ஓகே விடுங்க.
1: ஓகே ஓகே ஓகே. உங்களுக்காக ஒரு வாட்டி ப்ளே பண்ணா சொல்லிருவீங்களா?
0: என்ன ஆச்சு? தூக்கத்துல இருந்து
1: சாப்பாடு பலமா இருந்திருக்கும் நினைக்கிறேன்.
0: உண்ட மயக்கமா?
2: அப்படி இல்ல மேம், 11 மணி தான் சாப்பிட்டேன், தூங்கிட்டேன். அதுல இப்பதான் எழுந்தேன் நான். கரெக்டா 4 மணி. நீங்க ரெயின்போல ஒரு தம்பி பாலமுருகன் ஒரு தம்பிட்ட பேசுனீங்க மேம்.
0: ஆமா,
2: இப்பதான் எழுந்து என்ன பேசுனீங்க? ரெயின்போல தான் ஓடிட்டு இருந்துச்சு. நானு
0: நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: கேமரா ரூலிங் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. இன்னைக்கு ஷோல பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டமணி டைலாகும், அடுத்தது இன்னொரு கோவை சரலா டைலாகும் போட்டிருந்தேன். ஆனா நம்ம ஷோல வரவங்க எல்லாருமே வித்தியாசமான மாடுலேஷன் அந்த டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வர நேயர் எப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார். இருவருமே நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம் மேடம். சோ நீங்களாவது இன்னைக்கு ஷோல அந்த டைலாக் அதே மாடுலேஷன்ல கரெக்டா சொல்ல போறீங்களா, இல்ல உங்க ஓன் மாடுலேஷன்ல ஏதாவது மாத்தி சொல்ல போறீங்களா?
3: ஏதோ
2: எனக்கு
3: தெரிஞ்சு
2: சொல்றேன். மானஸ்தனா
3: இவர் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. பேரு வைக்கும் போது குப்புற படுத்திருந்தாரு, பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சியே பாத்துருக்காங்க.
2: சூப்பருங்க, சூப்பருங்க. நீங்க அந்த ஃபுல் டயலாக எப்படியோ கரெக்டா சொல்லிட்டீங்க. இவ்வளவு நேரமா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க தானே, உண்மையா சொல்லுங்க.
3: ஆமா சார், இவ்வளவு நேரமா ஷோ நீங்க போட்டதுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன்.
2: பாத்தீங்களா? ஓகே சரி, ரெண்டாவது டயலாக் ட்ரை பண்றீங்களா?
3: ட்ரை பண்றேன் சார்.
2: கட், கேமரா ரோலிங்.
3: என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னம்பலவாதி பாட்டியில கூப்பிட்டாங்க, அவ்வளோ ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போகாம என் கரகம் இந்த கரக கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்டேன்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெண்டு டைலாகுமே அப்படியே பிச்சு உதறிட்டீங்க. நான் வேற உங்க டைலாக் மாதிரி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஆனா அவங்க எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டீங்க. நீங்க அதான் நான் சொன்னல நிகழ்ச்சியில அத தன்னடக்க மாதிரி தெரியுதுன்னு. இது தன்னடக்கெல்லாம் இல்லைங்க,
3: தன்னடக்கத்தோட
2: தொடர்ந்து இதே மாதிரி தொடர்ந்து கேளுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க மேடம்.
3: நன்றி
2: மேடம், நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கவுண்டமணி சார் டைலாகும் ஒரு கோவை சார் மேடமோட டைலாகும் போட்டிருந்தேன். நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தூய தமிழில் வேற

உங்களை சொல்லி ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தாங்க. இன்னொருத்தரும் ட்ரை பண்ணார். கடைசியாக வந்த மேடம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அடித்து தூக்கி அப்படியே அந்த டைலாகை எப்படி நம்ம போட்டோமோ அதே மாடுலேஷனில் அப்படியே சொல்லி ஷோவை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசினவங்களுக்கும் வெளியிருந்து கேட்டு ரசித்தவங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. வரும் இந்த பாடலுடன் கட் கேமரா ரோலிங் நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சூப்பரான குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி. டைம் இப்போ 5:04 ஆகுது. சோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில தான் இப்ப நம்ம எல்லாருமே வந்து இணைஞ்சிருக்கோம். அண்ட் இந்த ஷோல உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஆர்ஜிஸ் அப்படியே கடற்கரைக்கு போய் அங்கிருந்த மக்களோட எல்லாம் பேசி நமக்காக வந்து ஷோ கொடுப்பாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே பாரதி. சோ எந்த கடற்கரையில இருக்கிறாங்க அப்படின்னு கேக்கலாமா?
2: நம்ம ராக் பீச்ல இருந்து தான் போக போகுது. எப்பவுமே மழைக்கு முன்னாடியும் சரி, மழை வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒரு சூப்பரான கிளைமேட் இருக்கும் இல்லையா? அதுவும் அந்த சில்னஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. ஒரு மழைக்கு அப்புறம் இப்ப அந்த சில்னஸோட நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: நாகலட்சுமி.
2: ஓகே. வணக்கம்.
3: வணக்கம். அம்பிகா.
2: அம்பிகா. ஓகே, சூப்பர். நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து வரோம். ஒரு கேம் ஷோ ஒன் வந்து நாங்க வந்து கண்டக்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒரு கேம் ஷோ என்ன அப்படின்னா, நான் வந்து நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பர்ஸை வந்து நீங்க வந்து தலைக்கீழே வந்து நீங்க வந்து சொல்லணும். சரியா? சோ ரெடியா? யார் வந்து உங்க ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? கஷ்டப்பட்டு கட கட கடன் முடிச்சு எப்படியும் ஒரு 28 seconds எல்லாத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறீங்களே, எப்பயுமே
3: இன்னொரு
2: கேம் ஷோ நான் சொல்லட்டுமா? நான் நடுவுல ஒரு பாட்டோட வரிய சொல்றேன், ஓகேவா? அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்வீங்களா? சொல்லுவீங்களா?
3: மனசு மாமனசு

0: போ மேல போ ஆலம் விழுந்து போ மாமன் மேல நான் இருப்பேன்னு
1: யாரு கேட்டீங்களா? சந்தோஷம் பா, உங்க பேஸ்ல பாக்குறதுக்கு பயங்க அப்படியே ஒரு 1000 பார்ட்ஸ் பதில் பெரிய மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா?
0: சந்தோஷமா ஆமா.
1: ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல வரக்கூடிய ஒரு 5 பாடல்கள் பாடுறீங்களா? எது கேட்டாலும் ஓகே, நான் ரெடின்ற மாதிரியே சொல்றீங்க. எப்படி உங்க மகள் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? இப்பதாங்க புரியுது, ரெண்டு பேரும் எப்படி இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறீங்கன்றது. எப்படி அம்மா கிட்ட இருந்து கத்துக்கணும் பண்ணுமா? நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்க. அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் நான்
2: பாசமா இருப்பாங்க,
1: எல்லாருமேலயும் பாசமா நீங்களும் எப்படி எல்லாருமேலயும் பாச மாட்டீங்களா? கோவமே பட மாட்டீங்களா?
0: கோபப்படும், கோபப்படுறது கோபடும். ஒரு நிமிஷம் தான், அதுக்கப்புறம் எல்லாருமேலயும் பாசம்.
1: ரெண்டு பேரும் சரி ஓகே. இப்ப நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க சரியா? இந்த ஒரு சுச்சுவேஷன்ல உங்க பொண்ணு வந்து உங்களை வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க, பயங்கர கோவம் வந்துருச்சு. இப்ப அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன பாட்டு பாடணும்?
0: எனக்கு
1: விட்டுருங்க உங்களுக்கு. இப்ப அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நான் உங்க மனசுல என்ன பாட்டு
0: அம்மாவை வந்து பிடிக்கும்.
1: இருந்தாலும் அந்த கோவப்படுற டைம்ல அந்த சுச்சுவேஷன் கேத்த மாதிரி ஒரு சாங்
0: கேட்கறதுக்கு பிடிக்கும்.
1: பண்ணலாமா? என்ன அப்படின்னாக்கா ஏதோ அப்படின்ற ஒரு வார்த்தை.
0: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேக்கும் அந்த ஒரு பாட்டு
1: ஒண்ணு.
0: ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன்.
1: எப்படிங்க டபுள் பாட்டை மிக்ஸ் பண்ணி பாடுறீங்களா? ஏதோ ஒரு பாட்டை வந்து இது வேற பாட்டு
0: அது வேற பாட்டு.
1: இது வந்து
0: ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன்.
1: தெரியல நீங்க பாடுது.
0: ஏதோ என் நம்பலத்தேன். அதுக்கு மேல பாட்டு தெரியல.
1: சரி ஓகே, ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க. இருந்தாலும் ஒரு 3 பாட்டு பாடுனீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினது. நன்றி.
0: தேங்க்யூ
1: உங்க கூட பேசினது. ஓகே, நன்றி. தொடர்ந்து பேசலாம். எப்ப ரெயின்போ புதுவை 102.7 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி அலையோடு விளையாடு
3: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ

0: 92.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: பேக் டு த ஷோ. 5:16 நிமிடமாகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாட. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே பாரதி தான். சோ பாட்டெல்லாம் பாடி கேம்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா அசத்திட்டு இருக்காங்க. சோ அடுத்து யார் யாரெல்லாம் வந்து பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ இப்ப நம்ம தொடர்ந்து பாரதி கிட்ட பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, என் பேர் தீபா.
3: என் பேர் ஜான்சன்.
4: என் பேர் அங்கிலி.
5: என் பேர் மகா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நாங்கெல்லாம் வந்து பிஎஸ்சி நர்சிங் டிகிரிக்காக செகண்ட் இயர் படிச்சிருக்கோம்.
1: சூப்பர். அப்புறம் நீங்க வந்து நர்ஸ்?
4: கொஞ்சம்
1: பயமா தான் இருக்கு. எப்படி ஒரு 2 ஸ்டெப்ஸ் பேக்ல போயிடலாமா? ஓகே, இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து வரோம். ஒரு கேம்ஸ் ஒன்னு கண்டக்ட் பண்றோம், அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? ஃபேஸ் பார்த்தோடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வரேன் அப்படின்னோடனே நம்பர்ஸ் வந்து ஒரு ரிவர்ஸ்ல சொல்ல போடுவீங்க, சரியா? 4 பேருக்குள்ள போட்டி. யாரு ஃபர்ஸ்ட் வந்து சொல்றீங்க அப்படின்றதுதான். நீங்களும் வரீங்களா? உங்க நேம்?
4: தலைக்கீழ
6: அந்த மாதிரி. ரெடியா? 50, 48, 49, 48, 47, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 6, 5, 4,

0: ஓகே ஆர்ஜி பாரதி, திடீர்னு லைன்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. சோ அவங்க எங்க இருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி.

0: நாமக்கல் மற்றும் விழுப்புரம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 5:20 ஆகுது. சோ ஆர்ஜே பாரதி எங்க இருக்காங்க என்னன்னு தேடி கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்ப நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப அடுத்ததா வந்து ஒருத்தவங்க வந்து 1-2-3 சொல்றது கேட்டா ரிவர்ஸ்ல சொல்றதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஓகே. 50, 49, 48, 49, 50, 44, 43, 32, 34, 33, 34, 33, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 34, 33, இதை யாரு பூட் பண்ண போறோம் சொல்றீங்களா? ரெடியா?
3: ரெடியா? ஓகே. 50, 53, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 31, 33, 32, 31, 35, 24, 23, 22, 21, 22, 18, 16, 16, 15, 14, 13, 12, 11, 8, 7, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0.
2: ஓகே, சூப்பர். ஓகே, நீங்க சொல்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா?
3: Okay, 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 50, 39, 30, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, 29, என்ன விட்டுருங்க, நான் இந்த ஆட்டத்துல வந்து ஒரு ஆளா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. சரி, நீங்க தான் வந்து வின் பண்ணிக்கலாம். தாய்மொழி பேசு என்ன பாட்டு குரூப்பா எல்லாரும் என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, ஏதாவது எல்லா பாட்டுமே அப்படிமா, எல்லா பாட்டுமே பாருங்க மேடம், கேட்டு அப்படின்னு குரூப்பா ஒரு பாட்டு
0: ரொம்ப என்ன
3: பாட்டு யாருக்கும் தெரியும் பாட்டு பாட போறீங்க, அதுக்குள்ள நீங்க வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள் சொல்றீங்களா? ஏதோ உங்களுக்கான வார்த்தை ஒரு வெக்கம் வருது பாருங்க, செம்ம சான்ஸ் இல்ல. அடுத்து என்ன விட்டுருங்க, வேணான்ட்டாங்க. அடுத்து ஏதோ வந்து என்ன கேட்க

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. 5:31 ஆகுதே. ஃபிம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடை. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜே பாரதி தான் இணைஞ்சிருக்காங்க. சோ உங்களை தேடி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் தாங்க சொன்னாங்க, நானே பயந்துருவோம் போல.
3: ரசிமிதா. ரசிமிதா
2: இருக்கேன். இந்த போனா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு டவுட்டாவே நீங்க சந்தோஷமாதான் இருக்கீங்க. சரி ஓகே, நாங்க வந்து ஒரு கேம் ஷோ வந்து கண்டக்ட் பண்றோம். அதுல வந்து அந்த கேம்ஸோட கலந்துக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தான். நான் ஒன்னொன்னா நீங்க
3: தலையாட்டினீங்கன்னா
2: வந்து ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. ஃபிஃப்டில இருந்து 1 வரைக்கும் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேம். ஓகேவா? இதுல வந்து நீங்க எல்லாரும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது 1 வரைக்கும், 50ல இருந்து 1 வரைக்கும் எத்தனை செகண்ட்ஸ்ல வந்து முடிக்கிறீங்க அப்படின்றதுதான். கம்மியான செகண்ட்ஸ்ல நீங்க அதை வந்து சொல்லுங்க. யார் கம்மியான செகண்ட்ஸ் சொல்றீங்களோ அவங்க வந்து வெளியே. சரியா? ரெடியா? ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா சீக்கிரமா வாங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து அதையெல்லாம் அடிச்சு விடுறாங்க. ஏங்க நான் நிக்கவா இல்ல 2 ஸ்டெப் பேக்ல போயிடவா இல்ல 10 அடி பேக்ல போயிடவா?
3: அப்படியே இருக்காங்க.

0: ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 39, 38, 37, 36, 44, 44, 33, 32, 31, 30, 22, 23, 24, 25, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, 26, ரெண்டு பேரும் எனக்கு பயம்தான் இருக்குது, அவங்க பதட்டத்துல ஏதாவது விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. 23 seconds இப்ப யார் சொல்றீங்க அப்படின்னு பாக்கலாமா? யார் இப்ப சொல்ல ரெடி? ரெண்டையும் சரி பண்றாங்கப்பா. சரியா? 50 seconds, 40 seconds, 41 seconds, 42 seconds, 19 seconds, 16 seconds, 17 seconds, 18 seconds, 19 seconds, 20 seconds, 21 seconds, 22 seconds, 23 seconds, 24 seconds, 25 seconds, 26 seconds, 27 seconds, 28 seconds, 29 seconds, 30 seconds, 31 seconds, 32 seconds, 33 seconds, 34 seconds, 35 seconds, 36 seconds, 37 seconds, 38 seconds, 39 seconds, 40 seconds, 41 seconds, 42 seconds, 43 seconds, 44 seconds, 45 seconds, 46 seconds, 47 seconds, 48 seconds, 49 seconds, 50 seconds, 51 seconds, 52 seconds, 53 seconds, 54 seconds, 55 seconds, 56 seconds, 57 seconds, 58 seconds, 59 seconds, 60 seconds, 61 seconds, 62 seconds, 63 seconds, 64 seconds, 65 seconds, எல்லாம் மடிச்சு வச்சுங்க.
1: நான் எப்படியும் லேட்டா வர போறேன், அது நீங்க சொன்னோம் பண்ணி வந்தா என்ன வரலனா என்ன எப்படியும்

0: சோவா சொல்ல போறேன், பரவாயில்ல சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். ரெடியா?
1: ரெடி. 15, 14, 15, 14, 15, 14, 15, 14, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15, 15,
0: செம்மையான ஒரு கிளைமேட் இல்ல இப்ப நீங்க எல்லாம் வந்து கிளம்பி வந்துட்டீங்க, இப்ப மழை வருது, இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு என்ன பார்த்து பாடப்போம் ஒரு பாடலுடைய நடுவுல இருந்து ஒரு லைனை சொல்லுவேன், அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க வந்து
2: பல்லாங்குழி
0: பட்டம் பார்த்தேன் அந்த சாங் பாக்குங்களா? பல்லாங்குழி தான் விளையாடி இருக்கேன். இப்ப வந்து

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹ்தா.
4: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: பேசலாம் இப்போ

சோ நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. செவன் ஜி ரெயின்போ காலனி படத்துல இருந்து கேட்கலாம்.

0: ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. 5:51 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடல நம்ம ஆர்ஜி பாரதி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். ஓகே சூப்பர். உங்க பேர்?
3: ஹலோ, அன்சிதிகா.
2: ஒரு நஷ்டாலான ஒரு விளையாட்டு. பேசி பேசி நம்ம என்ன நீங்க சொல்றதுல மாதம் நம்பர் எல்லாம் மறக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? ரொம்ப குஸ்புரமா இருக்கீங்களா?
3: அப்படிதான்
2: என்னால முடியலங்கலாமா? ரெண்டு பேரும் என்ன வச்சு செஞ்சிருவாங்க போல இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. மழை வந்துருப்பீங்க சீக்கிரம். 50 இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? 15
3: கிடையாது. எனக்கு முடிஞ்சு
2: ஸ்டார்ட் பண்ணலாமா? வர நிறைய
3: இருக்கு. 20, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7 6 5 4 3 2 1 0 ஓகே 32 செகண்ட்ஸ்ல ஓகே

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை

தொடர்ந்து பேசலாம். இது 102.2 FM கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜி பாரதி தான் இணைஞ்சிருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம ராக் பீச்ல இருந்து நான் ஜாலியா என்ஜாய் பண்ண பேசினவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து பேசினாங்க.

0: நான் ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ண, நீங்களும் வந்து சந்தோஷமா இருந்திருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.
1: தேங்க்யூ சோ மச் பாரதி. அண்ட் இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: நேயர்களே, விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
3: என்னாச்சு?
2: புது கிட் பேக் வேணுமா?
3: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
2: கரெக்ட்.
3: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
2: RBI சொல்கிறது,
4: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் உசி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயிர்களை காக்க தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜே

0: கோபி நட்டா கேட்டுக்கொண்டுள்ளார். நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட உலகளாவிய யோகா நிகழ்ச்சி மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். அறுவடை திருநாளான ராஜா பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக ஒடிசா மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பூமி, தாய்மை மற்றும் மேகங்களை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் பருவமழை காலத்தை வரவேற்கும் பண்டிகையாக ராஜா பண்டிகை விளங்குவதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இதன் மூலம் மேம்பட்ட கணினி, குறை கடத்திகள், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 முக்கிய துறைகளில் உலகளாவிய முதலீடுகள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் திரு மேக்ரான், இந்தியாவை அபரிமிதமான திறமை கொண்ட நாடாக மட்டும் பார்க்காமல் புதுமைகளை உருவாக்கும் நாடாகவும் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சிகர சக்தியாகவும் இந்த உலகம் பார்ப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறுகையில், இந்தியா பிரான்சிடையே நிலவும் உறவுகள் மிகவும் வலிமையானவை என்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவை என்றும் கூறினார். மேலும் இந்திய இளைஞர்களின் தொழில்நுட்பம், புத்தாக்கம் உள்ளிட்டவை நாட்டின் மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதோடு எதிர்காலத்தையும் வடிவமைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு அஜித்குமார் சூட், இன்போசிஸ் நிறுவனர் திரு நாராயணமூர்த்தி மற்றும் பல முக்கிய வணிக தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120 மேற்பட்ட உலகளாவிய கண்டுபிடிப்பாளர்கள் பங்கேற்றனர். பிரான்சில் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் உச்சிமாநாட்டின் போது திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பிற உலக தலைவர்களை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அப்பொழுது பொருளாதார வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, முதலீட்டு கூட்டாண்மை மற்றும் பல்வேறு உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்களை காக்க தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஒருவருக்கு மறு வாய்ப்பளிக்க மிக எளிமையான அதே சமயம் மிக பயனுள்ள வழிகளில் ஒன்று இரத்த தானம் என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உன்னத பணிக்கு ஆதரவாக ஒன்றிணையுமாறும் ஆரோக்கியமான, அக்கறையுள்ள மற்றும் கருணைமிக்க சமூகத்தை உருவாக்குவதில் பங்களிக்குமாறும் மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் என்றும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உயிர் காக்கும் பங்களிப்பை வழங்கும் தன்னார்வ மற்றும் ஊதியம் பெறாத இரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக இரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் உசிக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செர்பிய அதிபர் தமது சமூக ஊடக பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இது பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திரு நரேந்திர மோடி மதிக்கத்தக்க உலக தலைவர் என்று கூறியுள்ள அவர், இந்தியா தொடர்ந்து புதிய மைல்கல்களை எட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிபர் திரு அலெக்சாண்டர் உசிக்கின் வாழ்த்துக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் செர்பிய அதிபரின் சமீபத்திய இந்திய பயணம் மற்றும் அப்பயணத்தின் போது நடைபெற்ற ஆக்கப்பூர்வமான விவாதங்களையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு

0: வருவதாக கூறிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களுக்கு பெரிதும் பயனளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரிகளின் விரிவாக்கம் மற்றும் இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிப்பு ஆகியவை எதிர்காலத்திற்கு தேவையான வலுவான சுகாதார பணியாளர்கள் கட்டமைப்பை உருவாக்கி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். 12வது சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த உலகளாவிய ஆன்லைன் யோகா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்
1: யூடியூப் தளத்தில் நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட யோகா நிகழ்ச்சியை 435,000 மேற்பட்டோர் பார்வையிட்டதன் மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் 130 நாடுகள் பங்கேற்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரகாஷ் ராவ் ஜாதவ் கூறுகையில், யோகா ஓர் உலகளாவிய மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக கூறினார். யோகாவை ஒரு நாள் நிகழ்வாக கருதாமல் ஒவ்வொரு வீட்டிலும் யோகா தினமும் யோகா திட்டத்தின் கீழ் வாழ்வின் தினசரி அங்கமாக மாற்றிக்கொள்ளுமாறு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனையில் பங்கு கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் திரு ஜாதவ் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் உள்ள குடிமக்களின் முழுமையான நல்வாழ்வு மற்றும் சுகாதார பராமரிப்பில் கவனம் செலுத்தப்படுவதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 21ஆம் தேதி தேசிய அளவிலான மாபெரும் யோகா செயல் விளக்கம் மற்றும் முதன்மை நிகழ்வு கொல்கத்தாவில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: புதுச்சேரி காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடைந்தது. 61 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் தங்கள் படகுகளை சீரமைத்தும் வலைகளை பழுதுபார்த்தும் கடலுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்கள் 3 வரும் 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும் வரும் ஆகஸ்ட் மாதம் சட்டப்பேரவையை கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் மீனவ சமுதாயத்தினருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது சம்பந்தமாக பேசி முடிவு செய்யப்படும் என்றும் நிரந்தர சட்டப்பேரவைத் தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ICC உலகக்கோப்பை 20 கிரிக்கெட் போட்டித் தொடரின் குரூப் ஏ பிரிவில் பர்மிங்ஹாமில் இன்றிரவு 7 நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் களம் காணுகின்றன. துருக்கியின் அண்டாலியாவில் இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ரீகவ் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் தீரஜ் மொம்மதேவரா மற்றும் கும்கும் மோகோத் இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை கலப்பு அணிகள் பிரிவில் தீரஜ் மற்றும் கும்கும் வென்ற முதல் தங்கப்பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் உசிக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயிர்களை காக்க தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட உலகளாவிய யோகா நிகழ்ச்சி மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நீங்களும் QR பண்ணுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 6:21. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22 நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் சொல்லிக்கிட்டு எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ். நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் கேட்கலாம். ஈரம் திரைப்படத்திலிருந்து.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பெர்மிங்ஹாம் எட்ஜ்வெனில் நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதர நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: திரை இசை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில பாடல் வருது வில்லு. திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர்கள் தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் திவ்யா.

0: Do you smell what the rock is cooking?
1: Cheers.
0: Yeah.

0: நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். தோரணை திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் உதித்
1: நாராயணன். I need you, baby.

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, வந்த சாமி.
1: அழகுனால இல்ல, இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, ஊழல் தண்ணி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.
2: வேணா வேணா வேணா, நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு போன தானே?
1: உன்ன படிக்க முடியலையே.
0: தள்ளிப்போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூட்,
1: ரொம்ப மூட்.
0: ஐயோ,
1: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
0: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைரி கேர்ள்.

0: நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில இருந்து.
1: You know, ladies, it's time to show some real love. Better be out.

0: நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ஆதவன் திரைப்படத்தில இருந்து பாடலை பாடியிருப்பவர்கள் மனு மற்றும் மேகா.
1: Never the high.

0: and we knew we were going to grind out.
1: Elsewhere, Nesroy Irinkunda became Australia's youngest World Cup goalscorer as they beat Turkey 2-0 in Vancouver. Qatar claimed their first ever point at World Cup finals with a 1-1 draw against Switzerland. And there's another four games on Sunday. The smallest nation ever to reach a World Cup get their campaign underway. Curaçao played Germany in Houston. They're coached by the former Sunderland boss, Dick Advocaat.
2: We have everything to win, nothing to lose, because the expectation is not that high outside us, because we think that we can still surprise somebody.
1: Elsewhere on Sunday, Netherlands play Japan, Ivory Coast face Ecuador in Philadelphia, and Sweden play Tunisia. And for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
3: World Football Update from the BBC.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பிரமிங்ஹாம் எட்ஜ்பஸ்டனில் நடைபெறும். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதர நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம்.

0: ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா?
1: எல்லாம் சண்முகம் ஒன்றா வண்டிய ரெயின்போவுக்கு.
2: திரைசெயல அடுத்த பாடலை கேட்கலாம். குசேலன் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
2: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
2: சொல்றாங்க
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

இசை நிகழ்ச்சியில் அடுத்ததா இளையராஜா இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

இசை நிகழ்ச்சியில் அடுத்ததா இளையராஜா இசையமைத்த எஸ் ஜானகி மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து வருது கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:01 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரல்ல பாடல், ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து.
1: வண்ண கிளைகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளி.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹோம் எட்பாஸ்டனில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்களே, நமது நிலையத்தில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, பொருள் ஈட்டல் வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அரைக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திரா சிங் வழங்குபவர் K.R. ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல், காலநிலை மாற்றத்தில் எல் நினா லா நினாவின் பங்கு, புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர். குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, தீக்காயங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 பலமான பாரதம். மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையல் நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3 ஹலோ டாக்டர். ரத்த தானம் செய்பவர்கள் மற்றும் ரத்த தானம் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். மாலை 4 கட் கேமரா ரோலிங். 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆஷா. மாலை 6:20 முதல் 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே. 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்துதே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் மதியம் 1 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். நேயர்களே, இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

90.8 இசையோடு என்றும் நீங்கள் நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மகா ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.